ஆடி மாதம் 24ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:51. மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய அலைவரிசை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவன் மாதம் 18ஆம் நாள், பராபவ வருடம்

0: தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 349.
1: பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்.
2: பற்றுக்களை நீக்கிய உடனேயே பிறவி துன்பம் தீர்ந்து போகும். இல்லையென்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து நிலையாமையை உணர்த்தி நிற்கும். குறள் எண் 349, அதிகாரம் துறவு.
1: பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்.
2: பற்றுக்களை நீக்கிய உடனேயே பிறவி துன்பம் தீர்ந்து போகும். இல்லையென்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து நிலையாமையை உணர்த்தி நிற்கும். குறள் எண் 349, அதிகாரம் துறவு.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். தொடர்ந்து 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 உருசல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க ஹரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து 6:45 மாநில செய்தி அறிக்கை. தொடர்ந்து 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7:00 காலை தென்றல் கேட்கலாம். 7:10 மதுரை தென்றல் இசையாக வரும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாய் அமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகற்றலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குபவர்

நிகழ்ச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், தொடர்ந்து 8 மணிக்கும் மதுரத்தென்றல் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு இசை பெட்டகம், டாக்டர் ஸ்ரீபத பின்னகபாணி அவர்களின் பாட்டு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், தொடர்ந்து 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தென்றல் இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல், வி கிருஷ்ணசாய் வி முகுந்தா சாய் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 1:10 கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம். ஒன்று 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசை பயிற்சி சென்னை அஞ்சல், தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு மதுரத்தென்றல் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு நாடகம், RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தில் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன் மற்றும் ஜே. ஜெயா, படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று மாலை 5 மணிக்கு மதுரை வானொலியின் படைப்பாக குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகாமூர்த்தி உயர்நிலைப்பள்ளியின் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 5:30 நம் மதுரை வானொலியின் படைப்பாக கிராமிய தென்றல். இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகர் என் ராஜமால் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல் இடம்பெறும். இன்று மாலை 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல். இன்று இரவு 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், எழுதியவர் வி. கார்த்திகேயன். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும், இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ். சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல். இன்று இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, தொடர்ந்து 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், தொடர்ந்து 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். முன் இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 11:10 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
5: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
4: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
5: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
4: போட்டாச்சு போட்டாச்சு.
5: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
4: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
5: வெயிட் பண்ணி போங்க.
4: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
5: ஐயோ பல்லம் பல்லம்.
4: என்ன
6: நல்ல வேளை தப்பிச்சீங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
7: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: funny.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள், இதை தான் மூலதனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.

0: அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்று தான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தோடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்போது தொடர்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரமணிதாசன் பாடியது.

6:22. மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து ரெஹானா பாடியது.

நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம்.

0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வீட்டு மூலிகை தோட்டத்தின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய வீட்டு மூலிகை தோட்டம் கால்நடை வளர்ப்போருக்கு இயற்கையான முதலுதவி மருத்துவ பெட்டியாக அமையும். இதன் முக்கிய பயன்களாக கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு தேவையான மூலிகைகளை உடனுக்குடன் சுத்தமாகவும் கலப்படமின்றியும் பயன்படுத்த முடியும். மருத்துவர் வரும் வரை பாதுகாப்பான முதலுதவி சிகிச்சை அளித்து நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும். மூலிகைகளை வாங்குவதற்கோ தேடி அலைவதற்கோ செலவாகும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீட்டின் காலி இடங்களை பயனுள்ள மூலிகை தோட்டமாக மாற்றி குடும்பத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயனளிக்கலாம். சமையலறை மற்றும் வீட்டில் கிடைக்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாகவும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் தேவையான மூலிகைகள் தொடர்ந்து கிடைக்கும். மூலிகை தோட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. பசுமையான சூழல் மன அமைதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. மரபுவழி மூலிகை மருத்துவ அறிவை குடும்பத்தினருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து பரப்புவதற்கு வழிவகுக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கால்நடை வளர்ப்பில் தன்னிறைவை உருவாக்க உதவுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆகஸ்ட் மாதம், அதாவது இம்மாதம் 10/8/2026 திங்கட்கிழமை காளான் வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப பயிற்சியும், 11/8/2026 செவ்வாய் மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 13/8/2026 வியாழன் அன்று வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று நுண்கீரைகள் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இந்த ஒரு நாள் பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். 2 நாள் பயிற்சியாக 19/8/2026, 20/8/2026 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மூலிகை குளியல் சோப்பு தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும், 27/8/2026, 28/8/2026 வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறுதானியத்திலிருந்து செட்டிநாட்டு பலகாரங்கள் தயாரிப்பு பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. ஒரு வார கால பயிற்சியாக, அதாவது 17/8/2026 முதல் 21/8/2026 வரை பெண்களுக்கான அழகு கலை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இவ்விலவச பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/88/57/57/16. அலைபேசி எண் மீண்டும் 94/88/57/57/16. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: தற்போது NPV வைரஸ் என்ற இயற்கை உயிரியல் பூச்சிக்கொல்லி வைரஸ் மருந்தினை பற்றி பார்க்கலாம். இந்த NPV வைரஸ் என்பது நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் கரைசல் மருந்தாகும். இது வந்து பாத்தீங்கன்னா வயலில் காணப்படக்கூடிய புழுக்களை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், நோய்களை கட்டுப்படுத்தாது. இந்த புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு இதை மண் மூலமாகவோ விதை மீட்பு மூலமாகவோ செய்யக்கூடாது, இலைகளின் மேல் தான் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிக்கும் போது இந்த வைரஸ் கிருமியில் தெளிக்கப்பட்ட இலைகளை புழுக்களோ அந்த பூச்சிகளை சேர்ந்த இளம்புழுக்களோ அந்த இலைகளை சாப்பிடும் பொழுது அந்த இலையில் உள்ள நச்சு கிருமியானது புழுக்களின் உடலுக்குள் சென்ற பின்னர் புழுக்களுக்கு வைரஸ் நோய் ஏற்படுத்தப்பட்டு அந்த பொருட்கள் இறந்து விடுகிறது. எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்க்கலாம். உதாரணமாக இந்த வைரஸ் கரைசலை 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்ந்து கலந்து பயன்படுத்துவதனால் நன்றாக வேலை செய்யும். மேலும் இந்த வைரஸ் கரைசலை தெளிப்பதற்கு அதிகாலை நேரத்திலோ காலை 9 மணி முதலோ அல்லது மதியம் 4 மணிக்கு அப்புறமோ தெளிப்பது மிகவும் பலன் கொடுக்கும். நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் பற்றி ஒரு பார்வை. நன்மை செய்யும் பூச்சி இனங்களில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், பல்வேறு வகைகள்

0: வந்தன. முக்கியமாக அணு வேளாண்மை மூலமாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரைக்ளோகிராமா கைலோனிக் என்ற முட்டை ஒட்டுமை குழுவை பற்றி பார்க்கலாம். இந்த முட்டை ஒட்டுமை குழுவி என்பது மிகச்சிறிய குழுவி இனமாகும். உதாரணத்துக்கு பேனா, நாம் எழுதக்கூடிய பேனா முனையில் உள்ள தந்து சின்ன உருண்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிலும் மிகச்சிறிதான அளவு உடைய இந்த ஒட்டுமை குழுவி. இந்த ஒட்டுமை குழுவி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய காய்ப்புழுக்கள், தந்து துடைப்பான் போன்ற புழுக்களால் ஏற்படக்கூடிய அந்த பாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தால், நம் வயலில் இருக்கக்கூடிய புழுக்கள் முதிர்ச்சி அடைந்து பட்டாம்பூச்சியாகவோ பரவி அதனுடைய முட்டைகளை அங்காங்கு வயல்களில் ஈடும் பொழுது அந்த முட்டைகளை தாக்கி அளிப்பதில் இந்த ஒட்டுமை குழுவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணத்துக்கு அந்த புழுக்களினுடைய முட்டைகளில் இந்த குழவியானது தனது முட்டையினை இழுத்து அந்த முட்டைகளில் உள்ள கருக்களை உண்டு அதனை அளிக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். நெல் வயலுக்கு 2 cc என்ற அளவில் 30 நாள் இடைவெளிக்கு 6 முறை பயன்படுத்தலாம். 1 cc அட்டை என்பது, ஒரு ஒட்டுமை அட்டை என்பது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒட்டுமை அட்டையில 18,000 to 20,000 என்ற அளவில் ஒட்டுமை குழவிகள் இருக்கும். இதனை வாங்கி பயன்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. ஒட்டுமை குழவி அட்டையினை வாங்கி வயலுக்கு சென்றவுடன் உடனடியாக 3 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். பருத்தி வயலுக்கு 3 cc அதாவது 3 அட்டை என்ற விதத்தில் வாங்கி பயன்படுத்தலாம். கரும்பு பயிருக்கு 90 நாட்களுக்கு பின் 6 முறை இந்த அட்டைகளை வாங்கி பயன்படுத்தலாம். பயறு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு 5 cc அதாவது ஏக்கருக்கு 5 அட்டைகள் என்ற வீதம் 30 நாட்களுக்கு பின்னர் 3 முறை பயன்படுத்தலாம். இந்த அட்டையினை பயன்படுத்தும் போது அந்த அட்டையினை இலைகளில் டேபர் பின் வைத்தோ அல்லது நூல் வைத்தோ நேரடியாக சூரிய வெப்பம் படாத இடங்களில் இலைகளுக்கு அடியில் வைத்து கட்ட வேண்டும். இந்த குட்டுணி கிளவியை கட்டிய 15 நாட்களுக்கு எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொள்ளும் மருந்துகளையும் வயலில் தெளிக்கக்கூடாது. இந்த ஒட்டுமை குழுவிகள் தீமை செய்யக்கூடிய புழுக்களை முட்டை பருவத்திலே தாக்கி அழிப்பதனால் நமக்கு வயல்களில் ஏற்படக்கூடிய பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 60% to 70% வரை குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லியின் மருந்துகளின் தேவைகளும் குறைவாக உள்ளது.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு மதியலை 236.4 meters 1,669 kHz-ல் இன்று இரவு 7:25 நமது மதுரை வானொலியில் பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே, தொடர்ந்து

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள்.

மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர்

0: அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை

0: உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதிய அலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இது மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
3: நாம இன்றைக்கு ஒரு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பகுதியில் இல்லாத ஒரு மரம் அது. இன்னும் ஒரு குறிப்பு, இந்த மரத்துக்கும் ஒரு பிரபலமான விளையாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வில்லோ மரம். கிரிக்கெட் மட்டை தயாரிக்க பயன்படுற மரம் தான் வில்லோ மரம். இதோட அறிவியல் பெயர் சாலிக்ஸ். இந்த மரம் பொதுவாக பூமியின் வட அரைக்கோளத்தின் குளிர் மற்றும் மிதவெப்ப பகுதிகளில் காணப்படும். 10 முதல் 30 மீட்டர் வரை உயரமாக வளரும். நீளமான மெல்லிய கிளைகள் கீழ் நோக்கி தொங்கும். இலைகள் நீண்டு குறுகிய வடிவில் பச்சை நிறத்தில் இருக்கும். வசந்த காலத்தில் கேட்கிங்ஸ் எனப்படும் மென்மையான பூக்கொத்துகள் தோன்றும். அவை தேனீக்களை ஈர்க்கும். சில வகை 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுது. இந்த மரங்கள் ஆற்றங்கரை, ஏரிக்கரை, சதுப்பு நிலங்கள் போன்ற ஈரமான இடங்களில் சிறப்பாக வளரும். முழு சூரிய ஒளி மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வளமான மண் இதற்கு ஏற்றதாக இருக்கும். இது வேகமாக வளரும். கிளைகள் நெகிழ்வு தன்மையோடு இருக்கும். வேர்கள் வலிமையானதாக இருக்கும். அதனால் மண் அரிப்பை தடுக்க

0: உதவும். இது ஒரு அலங்கார மரமா பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளின் ஓரங்களில் பரவலாக வளர்க்கப்படுது. மருத்துவ குணங்களும் நிறைந்த மரம். சுற்றுச்சூழலோடு இதற்கு எப்படி தொடர்பு? தேனீக்கள் மற்றும் பல பூச்சிகளுக்கு ஆரம்ப கால உணவு ஆதாரமா இருக்கு. பறவைகள் மற்றும் சிறு விலங்குகளுக்கு வாழ்விடமா இருக்கு. ஈரநில சூழலியல் அமைப்பை பாதுகாக்க உதவுது. உலகிலேயே அதிக வகையான வில்லோ மரங்கள் சீனால தாங்க இருக்கு. இதை தவிர இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, ஜப்பான் போன்ற நாடுகள்லேயும் வளருது. இந்தியாவில் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் காணப்படுது. வீப்பிங் வில்லோ அப்படிங்கிற வில்லோ மரம் சீனாவை தாயகமாக கொண்டது. சுற்றுச்சூழலோட வில்லோ மரம் எப்படிங்க தொடர்பில் இருக்கு? வில்லோ மரத்தின் வேர்கள் வலுவாக பரவி ஆற்றங்கரை மற்றும் ஏரிக்கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கின்றது. அதிக ஈரப்பதமுள்ள இடங்களில் வளர்றதால சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆற்றங்கரை சூழலை நிலைநிறுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்குது. பறவைகள், பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்க இடமாக இருக்கின்றது. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுறதன் மூலமா காற்றை சுத்தப்படுத்தி காற்றின் தரத்தையும் மேம்படுத்துது. கார்பனை தன்னுள் சேமிப்பதன் மூலம் பசுங்குடில் வாயுக்களின் தாக்கத்தை குறைக்க பங்களிப்பு செய்து காலநிலை மாற்றத்தை குறைக்கவும் உதவுகின்றது. மரத்தின் அடர்த்தியான கிளைகள் மற்றும் இலைகள் சுற்றுப்புற வெப்பநிலையை குறைத்து நிழலும் குளிர்ச்சியும் தருகின்றன. அதனால சுற்றுச்சூழலின் நட்பு மரம் வில்லோ மரம்னு அழைக்கப்படுது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய காலை நேர வணக்கம் கோரி இணைகிறோம் நேயர்களே. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நமது வெற்றியின் இலக்கை எளிதாக்கும் என்ற சிந்தனையுடன் காலை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வளமர காத்திருக்கிறது சித்ராவின் குரலில்.

0: காலை தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. நீ தொடர்கிறது மதுரை தண்டல். நேரம் 7:10.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மதுர தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காயத்ரி திரைப்படத்திலிருந்து, சுஜாதா சசிரேகா குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோவான், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த

இந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000-க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: மார்பக பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒவ்வொரு முறை பால் கொடுக்கும் போதும் அதை கிளீன் பண்ணுவாங்க, அதற்கான அவசியம் இல்லை. குளிக்கும் போது ஒரு தடவை சோப்பு போட்டு குளிச்சிங்கனாவே போதுமானது. ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சானிடைசர் போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராவா மாய்ஸ்சரைசிங் கிரீம் தடவணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணீங்கன்னா காம்பு வெடிப்பு வருங்க, அப்புறம் உங்களுக்கே வலி வரும், குழந்தைக்கும் வந்து கவ்வி பிடிக்கும் போது இன்னும் வலி கூடும். அதனால கண்டிப்பா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை குடிச்சு முடிச்ச உடனே எடுத்து பின்னாடி ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வெளியில வரும் இல்லைங்களா, அதை எடுத்து தடவிட்டு நல்லா காற்றார விடணும். ஈரத்திலே போடக்கூடாது, காற்றார விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசருங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த காம்புல எந்த ஒரு விரிசலோ எந்த ஒரு வலியோ ஏற்படாது. ஆடைகள் பாத்தீங்கன்னா காற்றோட்டமான பருத்தி ஆடை தான் அணியணும். ஒருவேளை பால் கசிஞ்சு ஈரமான கண்டிப்பா அதை வந்து நம்ம மாத்தணும். அந்த ஈரத்தன்மை இருந்துட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல வெடி

0: வலிப்பு இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவேளை ரொம்ப வடிதுன்னா பிரஸ்ட் பேட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிரஸ்ட் ஷெல்ஸ் அவைலபிளா இருக்குங்க, அதை போட்டுக்கிட்டா கூட அது வடிகிற பாலை வந்து அப்படியே நம்ம அதை எடுத்து அதை சேமிச்சு வச்சு குழந்தைக்கு கூட வந்து பாலாடை மூலமா கொடுக்கலாங்க. பொதுவான சுத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டெய்லி குளிக்கணும், நகம்லாம் வெட்டி சுத்தமா வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தனி தூய்மையா இருக்கும்போது குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தாய்ப்பால் புகுட்டதுக்கான ஆலோசனைகள் அப்படின்றது தாய்மார்கள் வந்து கர்ப்ப காலத்திலே வந்து தொடங்கலாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தவுடன் தேவைக்கேற்ப கேட்டுக்கலாம். அப்புறம் 2 வயது வரை அதற்கு மேல கூட வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் ஆனவுடனே, பிரெக்னன்சி ஆனவுடனே அந்த டைம்ல வந்து தாய்க்கு வந்து பல விதமான சிந்தனைகள் இருக்கும். டெலிவரி எப்படி நடக்குமோன்றது ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கடுத்து வந்து ஃபீடிங் ஒழுங்கா இருக்குமோன்றது பிரச்சனை. இப்போ இந்த பிரசவ டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப வந்து ஒரு ஆலோசனைக்கு வந்தாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். தாய்ப்பால் எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கலாம், பொசிஷன் எப்படி வைக்கலாம், லாட்ச் எப்படி பண்ணலாம், இப்படி சரியான நிலைகள் பத்தி அவங்க அறிஞ்சிக்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் அப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது வந்து அவங்க நல்ல வெல் அவேர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே ஃபீட் பண்ணும்போது ஒரு கான்பிடென்டா வந்து கொடுப்பாங்க. பிரசவம் கன்ஃபார்ம் ஆகி அந்த 9 மாதத்திற்குள்ளேயே வந்து தாய்மார்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் ஆகுது எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. இல்லை என்றால் குழந்தை பிரசவிச்ச பின்னாடி வந்து அந்த டைம்லயும் வந்து எடுத்துக்கலாம். அப்ப வந்து சீம்பால் பத்தியும் எப்படி வந்து குழந்தையோட வயதுக்கேற்ப எப்படி மாற்றங்கள் வருது அதை பத்தி அறிந்துக்கலாம். ஃபீடிங் பொசிஷன் லாட்ச் இருக்கா எப்படி இருக்குன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. எப்படி நிறுத்தலாம்ன்றது சில பேரோட கேள்வியா இருக்கும். அதுக்கு வந்து குழந்தைக்கும் பிரச்சனை இல்லாம தாய்க்கும் பிரச்சனை இல்லாம எப்படி சுமூகமா நிறுத்துறது அப்படின்ற ஆலோசனை வேணுங்கிறவங்க அந்த 2 வயதுக்கு மேற்பட்டு அப்பயும் எடுத்துக்கலாங்க. நடுவுல எப்பப்பெல்லாம் தேவையோ, ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக தாய்ப்பால் சுரப்பு குறையுது, இல்லைன்னா வந்து வேலைக்கு நம்ம போறோம், அதுக்கு எப்படி நம்ம சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதுக்கேத்த மாதிரி ஆலோசனைகளும் எடுத்துக்கலாங்க. பொதுவா வந்து தாய்ப்பால் அருந்தாமைக்கு வந்து என்னென்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணமா நான் சொல்லக்கூடியது வந்து இம்ப்ராப்பர் லாட்ச், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் முறையில வந்து சில தவறான முறையோ இல்ல சிக்கலோ இருந்தா வந்து குழந்தைக்கு வந்து சரியான முறையில வந்து கவ்வி பிடிச்சு உறிஞ்சு குடிக்க முடியாது. சோ இது மாதிரி தவறான பொசிஷன் தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்படி பிடிக்கிறாங்க, அவங்க குழந்தைக்கு வந்து ஏதுவா இருக்கா, வசதியா இருக்கா, அப்படி வசதியா இருந்தா மட்டும்தான் வந்து குழந்தையால நல்லா கவ்வி பிடிச்சு உறிஞ்சு குடிக்க முடியும். குழந்தைய வந்து இவங்க சரியா அணைச்சு பிடிக்காம இருந்தாலோ, காம்புல மட்டுமே குழந்தை கவ்வி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சிருந்தாலோ லாட்ச் வந்து சரியா இருக்காதுங்க. சோ இதனால வந்து குழந்தை வந்து வாயை விட்டு எடுத்துட்டு அழத் தொடங்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 தேதி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா,

0: ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாதம் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாராம்.
1: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாய் கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடக்கமாக முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல் வளம் வருகிறது.

நேரம் காலை 7:40. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1769 கிலோஹெர்ட்ஸில் தொடரும் பாடல் பொண்ணு ஊருக்கு புதுசு. திரைப்படத்திலிருந்து சைலஜா குரலில் பாடல் வளம் வருகிறது.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து சுசீலா மற்றும் குழுவினருடன் பாடிய பாடல் இதோ காற்றில் வலம் வர காத்திருக்கிறது.

0: சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் இடம்பெறுகிறது.

மதுர தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. மீண்டும் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் மணி 8:30 இணையலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கும் முதல் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் உமா ரமணன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுர தண்டல் தரும் வழங்கும் அடுத்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் வளம் வருகிறது.

நேரம் 8:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:51. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

மதுர தண்டல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து கல்யாண் சுப்பிரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

0: நேரம் காலை 9 மணி. ஆகாஷ்வாணி
1: இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஸ்ரீபாத பினாகபாணி ஒரு தலைச்சிறந்த மருத்துவர் மற்றும் சிறந்த கர்நாடக இசை வல்லுநர். இவர் ஆந்திராவிலுள்ள ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் 1913 பிறந்தார். துவாரம் வெங்கடசாமி நாயுடு, ரெங்கராமானுஜா ஐயங்கார் ஆகியோரிடம் இசை நுணுக்கங்களை கற்றறிந்தார். தமது விடாமுயற்சியால் சங்கீத உலகில் மிகவும் புகழ்பெற்றார். இவரது சீடர்கள் பலர் இன்று பிரபல வித்வான்கள். குறிப்பாக நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா, ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம் ஆகியோரை சொல்லலாம். ஸ்ரீபாத பினாகபாணி பல இசை புத்தகங்களை எழுதியுள்ளார். மேளராக மாளிகை, பல்லவி கானசுதா, மனோதர்ம சங்கீதம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கீத நாடக அகாடமி விருதினை பெற்றவர் இவர். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு இன்று அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். பருசமு சொக்கா அன்னமாச்சாரிய கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இப்போது டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேவே ஸ்ரீகாந்தம், சுவாதி திருநாள் கிருதி, ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

மோகன கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி இடம்பெற்றது. நிறைவாக தந்தனன ஆகி என்ற அன்னமாச்சாரியார் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்டோம். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது ஆகாஷவாணி.

நேரம் 10:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைகிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்று எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரையிசையாய் கேட்கலாம். எனக்கு பிடித்த பாடல் வழங்கும் முதல் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வளமர காத்திருக்கும் திரைப்படம் அக்னி சித்திரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் வருகிறது.

0: டிராபிக் சிக்னல் மாறப்போதுப்பா, பேமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
4: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிறைசாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து, கமலஹாசன் எஸ் ஜானகியின் குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை மாலை வானொலி மஞ்சளி 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

ராஜ்யத்தில் நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணம்.

நிலையில் நேரம் 10:52. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடர்வது வல்லரசு திரைப்படத்தில் ஹரிஹரன் சுஜாதா குரல்களில்.

நேர்களை இதுவரை எனக்கு பிடித்த பாடல் கேட்டீர்கள். தொடர்வது மதுரத்தென்றல்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிகிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஜாவத் அலி சின்மயி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:18.

0: என்னைக்கு நீ
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில்

நேரம் 11:24. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்கலாம்.

மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து சித்ரா. கல்யாண் மேனன், ஜி வி பிரகாஷ் ஆகியோரின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:30.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் குழுவினர்களுடன் பாடிய பாடல்.

பழனா குடியை சூட்டு பழனாப்பு தங்க காப்பு இவ கைப்பிடிச்சு போட்டு

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஹலோ, யாருப்பா பேசுறது?
8: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
7: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
8: நீங்க செல்லம்மா தானே?
7: நான் தான் செல்லம்மா, என்னவா?
8: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
7: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
8: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
7: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
8: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
7: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
8: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
7: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
8: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
7: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
8: இல்ல.

0: புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்கறியல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் 11:46. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்கிந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுந்தடி, கண்டுபிடி என்ன சத்தம்?

இருக்குமணி அக்கம்பக்கம் என்ன சத்தம் அது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்

குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா கொள்கலில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஜா. இதுவரை மதுரத் தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே.

நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் எமது நிலையத்தில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று இரவு மணி 8:30 க்கு

புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்கலாம்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். ஒன்று 10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 1:55 மெல்லிசில், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 2:15 மதுரை தண்டல், 2:10 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 3 மதுரை தண்டல், 4 நாடகம். ஆர்ஆர் கிரியேஷனின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். படைப்பு சென்னை வானொலி, 5 குட்டிஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் சிங்கனாம்புரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியின் பல்சுவை நிகழ்ச்சி, மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 கிராமிய தண்டல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல், இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தண்டல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பன்னிச்செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தண்டல், 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தண்டல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 ரவிபாஷி அகில பாரதிய சங்கீத சபா, 11 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி கிருஷ்ணசாய், வி முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:40 இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் எந்நேரமும் என்று தொடங்கும் தொடி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொரு இருக்கிறோம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். எந்நேரமும் என்று தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல் 2:40 இசைப்பயிற்சியில் இடம்பெற உள்ளது. 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஒன்று 10:00 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல்ல நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், பி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 kHz. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்கும்.

0: கொடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக

0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளின் சில

இடங்களில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வரும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இதே கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வரும் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாத

மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 13ஆம் தேதி வரை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக வினாடிக்கு இருக்கும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 16 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.7 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நாளை பிற்பகல் 2:30 வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் வேகம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.7 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல், பாடியவர்கள் என் எஸ் பிரகாஷ், எம் அமிர்தா, இசை எம் அசோக்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி.
2: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமான

0: அவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: அதாவது
0: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: freedom fighters who participated in the Quit India movement. In a social media post, Mr. Radhakrishnan said, "They united the nation in the struggle for freedom, taking inspiration from Mahatma Gandhi's clarion call of do or die." In a social media post, the Prime Minister said, "Their courage will always remain an inspiration for every Indian." Union Home Minister Amit Shah said the three new criminal laws introduced by the Modi government, replacing the colonial era laws, are based on the three important pillars, that is technology, timeline and trust. He said this at the presentation ceremony of the President's Police Colour to the Puducherry Police at the Police Training School ground in Garimendu.
1: Under the leadership of Narendra Modi, the government of India has replaced the colonial era penal code with three new Bharatiya Nyaya Sanhitas. Rather than being punishment oriented, these new legal codes are designed to deliver justice to citizens while remaining technologically capable, efficient and time bound. Ultimately, these three codes rest upon three core pillars: technology, timeline and trust.
2: Technology, timeline and trust. Ye teen pillar par khadi ki gayi.
0: Later today, Mr. Shah will flag off a Har Ghar Tiranga Yatra at Muruga Theatre Signal in Puducherry. The National Investigation Agency NIA has arrested another accused in connection with the seizure of a huge consignment of illegal explosives in Mallapuram, Kerala. The agency informed that the accused was arrested yesterday from Manjeri in Mallapuram district. NIA said that the accused is a main conspirator in the case. The latest arrest comes a day after the NIA arrested three more accused from Vijayapura in Karnataka on Friday, taking the total number of arrests in the case to 10. Jharkhand students protesting against alleged irregularities in JPSC and JSSC recruitment examinations will hold another round of talks with the representatives of state government in Ranchi this afternoon. The government panel held a meeting with the Chief Minister Hemant Soren and briefed him on the progress made during the first round of dialogue with the students. Government representatives said they were committed to comprehensive reforms in the examination system. The students have said that the movement will continue until concrete action is taken on their demands. In Punjab, three Kavariyas were killed and another seriously injured when a car hit them on the Sahind GT road early this morning. They were returning to Kotkapura in Punjab's Faridkot district after carrying holy water from the Gangotri in Uttarakhand. Police have registered the case and efforts underway to trace the driver who fled the spot. In Jammu and Kashmir, annual Amarnath Yatra will remain suspended on both Pahalgam and Baltal routes from today. The decision to temporarily halt the Yatra has been taken keeping in view the condition of the tracks as well as the weather forecast issued by India Meteorological Department. In China, Shanghai's two airports cancelled more than 1,300 flights and authorities relocated over 3 lakh people in surrounding regions as the country prepares for Typhoon Dolphin. The outer bands of the storm hit northern Taiwan yesterday, including the capital Taipei, bringing rain. Some Taiwanese airlines also cancelled their flights to China. The Indian Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall of Uttarakhand and Chhattisgarh for the day. Heavy rainfall is also expected over Rajasthan, Himachal Pradesh, Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Uttar Pradesh, Assam and Meghalaya till tomorrow. India's medal tally rises to 3 at the World Athletics Under-20 Championship in the United States. Basant Kumar Meghwal wins a silver today in the high jump event. And that is the end of this news bulletin.
3: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம்.
4: சத்தியமங்கலத்துக்கு வந்தோம்னா அவங்களும் இதே மாதிரி எலிபோன் கேம்ப் போடணும், அதனால நீங்க எலிபோன்ல ஏற்கனவே வேலை பார்த்துங்க யானை இதில் எல்லாம், அதனால நீங்களே யானை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சத்தியமங்கலத்துல காசனூர் அப்படின்னு ஒரு இடம், அதையும் தாண்டி போனீங்கன்னா கடப்பாறை பள்ளம்னு ஒரு இடம், அந்த இடம் தான் எலிபோன் கேம்ப். அந்த இடம் நல்லா புளி தோண்டி வச்சு யானையை பிடிக்கிறது. யானை எப்படி பிடிப்பாங்கன்னா ஒரு புளியை தோண்டி வச்சு அதை மூடிடுவாங்க, எல்லாம் இலையை போட்டு தவிரி போய் யானை உள்ள கொடுக்கணும்னா நாங்கள் அந்த யானையை எடுத்து மேலே எடுத்து வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த பாஷையை பேசும்போது யானைக்கு புரியும், அது அதை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. நான் போய் பார்த்தேன், என்னப்பா புளியெல்லாம் வெட்டி வச்சுட்டீங்களா, யானை வருமா போகுமா, எந்த பக்கம் யானை வரும், என்ன ஏரியெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு யானை காடு சார், இங்கே நிறைய யானை இருக்கு, வரும் போகும், ஏதாவது விழுதும் விழுந்தா நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு.

0: ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு யானையும் ஒழிகல. அப்புறம் சேர்ந்து 10 நாள் போனோடனே யானை உழுந்துச்சு, யானை உழுந்துச்சு, எல்லாம் ஓடி போய் பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட் யானையே உள்ள விழுந்துருச்சு. அதுல அந்த அட நம்ம யானையே உள்ள விழுந்துருச்சு, நீ என்ன கத்துக்கு அப்படின்னு எல்லாம் இப்படியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு உடனே விழுந்தது அந்த யானை, விழுந்ததுன்னு அதை எடுத்து பழக்கணுமே, அதை எடுத்து குடிச்செல்லாம் கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சு அதை பழக்கணும். என் அதிகாரி கேட்டாரு, யானை பழக்கிறதுக்கு எந்த யானை சார்? ஐயப்பன்னு ஒரு யானை முதுமலையில இருக்கு, நான் பார்த்தேன், அந்த யானையை இங்கே உணர்ந்து இந்த யானையை பழக்கிக்கலாம், அதுக்கு தான் இந்த யானை பழக்கிறதுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன், எனக்கு அந்த ஐயப்பன் யானையெல்லாம் தெரியும் அப்படின்னு. சரின்னு சொல்லி ஐயப்பன் யானையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் லாரியில் ஏற்றிட்டு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஐயப்பன் யானைக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரல. அதே முதுமலையில் இருந்தால் அதனால அந்த அட்மாஸ்பியருக்கு அதுக்கு கொத்து போச்சு. இங்கே இருக்கிறதுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இந்த யானைக்கு, அது ஏதாவது நுரண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னோம், சார் இது வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப நுரண்டு பண்ணுது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுபோல் திருப்பி அனுப்பிடலாமா அப்படிங்க. அதெல்லாம் வேண்டாம், இந்த யானையை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா நமக்கு வேறு யானை கிடையாது பழக்கிறதுக்கு. இப்போ 10 நாள் போனால் இதுக்கே இந்த அட்மாஸ்பியர் அட்டாச்மெண்ட் ஆயிரும், அதனால நீங்கள் ஒன்றும் பொறுப்பு ஒன்றும் பொறுக்காதீங்க, யானையை அப்படியே விட்டுருங்க, அது இருக்கட்டும் அப்படின்ட்டார். சரி நாங்களும் இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அந்த யானை காணாமல் போயிடுச்சு, சங்கிலி பிச்சுன்னு ஓடி போயிடுச்சு. 100 டிவிஷன் யானை, நம்ம தானே நாளைக்கு பதில் சொல்லணும், அந்த யானை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்கும் வந்து அதிகாரிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சரின்னு அதிகாரிகிட்ட போய் சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி யானை ஓடி போயிடுச்சு சார். அவரும் சரியான கோவம் வந்துச்சு, ஓ அடுத்த டிவிஷன் யானையா அது, அது விட மாட்டேயா, நம்ம கேள்வி கேட்பாயா, ஏய் நீ சொன்னேன்னு சொல்லித்தாண்டா நான் அந்த யானையை கூப்பிட்டுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறது, யானையை காணும். சரி எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போய் தேடுங்க, எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடுங்க, எங்க இருந்தாலும் சரி அந்த யானையை பிடிச்சி கொண்டாங்கன்ட்டு. சரி எல்லாம் யானை மேல ஏறி பாங்க நஞ்சாரிய பாங்கனாலாம் அனுப்பிச்சு உள்ள தேடு தேனும் தேனா, 1 நாள் தேனும், 2 நாள் தேனும், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அந்த யானை கிடைக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் ஊட்டி டிவிஷனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், இந்த மாதிரி உங்கள் டிவிஷனுக்கு கொண்டு வந்த அந்த ஐயப்பன் யானை எங்கள் டிவிஷனில் இருந்தது, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு காட்டுக்குள்ள, அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் இப்போ அந்த யானையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அதுக்கு மேலே கோபம் வந்துச்சு, எங்களுக்கு இருக்க ஒரே யானை அதுதான், அதையும் உங்களுக்கு போனா போதுன்னு கொடுத்தோம், அதையும் தொலைச்சிப்பீங்களே யானையை, அதெல்லாம் தெரியாது எனக்கு, யானையை எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு அந்த ஆள். இது கூட பெரிய தகராறு, எல்லாம் என்ன பண்ணுறது ஏது ஒன்று இப்போ போய் பெரிய ஆயிடுது, 1 மாதம் ஆயிடுச்சு சார், இனிமேல் யானை கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊட்டி டிவிஷன்லேருந்து ஒரு ஆள் வந்தான், ஸ்பெஷல் மேஜர் வந்து, சார் தபால் கொடுத்துருக்காங்க அதிகாரி, நான் உன்னை எங்கள் அதிகாரி தபாலி படித்து பார்த்தா அதில் முதுமலைக்கு ஐயப்பன் யானை தானாக வந்து சேர்ந்து விட்டது, யானை இங்கே வந்து சேர்ந்து விட்டது என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்னு இருக்காங்க. அப்போ ஆனால் யானை கிடைச்சிதுப்ப தப்பிச்சா போதுங்க ஆயிடுச்சு, எங்களுக்கு யானை கிடைச்சிருச்சு, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் நாங்கள் எங்கள் பாட்டு எங்கள் வேலைகளை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு பிற்பாடு என்ன பர்கூர் ரேஞ்சுன்னு சொல்லி இடத்துக்கு பர்கூருக்கு மாட்டிக்கிட்டாங்க. அங்கே போனேன், அங்கே போனோம்னா அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த யானை வேலையெல்லாம் கொடுக்கல, ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க, நீ ஆஃபீஸ் வேலையை பாருங்க, ஆனால் அப்பப்போ காட்டுக்குள்ளே யாராவது போனால் நீங்கள் கூட கூட போகணும், நம்ம போய் பார்க்கணும், மரத்தெல்லாம் திருடிட்டு போகிறாங்க திருடர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி ஒரு ஏரியாவில் போய் பார்க்கலாமே அந்த திருடர் என்ன தான் பிடிக்கிறதுன்னு போனோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராம ஒரு யானை வந்துச்சு, மொத்த யானை, அது ரோக்கு, அதாவது ரோக் எலிஃபென்ட் அப்படின்னு சொன்னால் சும்மாவே இருக்காது, எல்லாம் தட்டி விடும், உதைக்கும், தள்ளும், பண்ணும், என்ன வேணால் பண்ணும் அது, அந்த ரோக் எலிஃபெண்ட், அந்த ரோக் எலிஃபெண்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் போனார் பாருங்க, அதான் அந்த யானை பிடிச்சி ஒரு சொல்ட்டு சொல்ட்டு தூக்கி அவர் அடித்து வீசி கொண்டு அவர் ஒரு மரத்தில் அடித்து விழுந்தார். அவர் அவர் அந்த இடத்துல காலம் ஆகிட்டார். அவர் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி அடித்து எல்லாம் ஓடி போய் நான் ஒரு முள்ளு குழியில் போய் முள்ளில் விழுந்துட்டேன், இன்னொருத்தர் மரத்து மேலே ஏறிட்டார், அது ஓடி போயிடுச்சு அந்த யானை, அப்படியே போயிடுச்சு. அது யானை போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம், இது நான் முள்ளு காட்டிலேருந்து எல்லாம் பூரா ரத்தம் முன்னு கட்டி என் கையெல்லாம் ரத்தம், அவர் மரத்து மேலே ஏறினவரு எப்பா இறங்கிட்டுமா இறங்கிட்டுமான்னு கேட்குறாரு, இன்னொருத்தரே ஓடி வந்தார். அப்புறம் இந்த தூக்கி போட்டது இல்லை, அவர் போய் என்னானாரு போய் பார்த்தா அவர் காலமாய் இதாகிட்டார். அப்புறம் வந்து நாங்கள் அவரையும் அந்த பாடியை எடுத்துக்கிட்டு பழையபடி ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த யானை கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி ஒருத்தர் மிதிச்சு கிழிச்சு கொண்டுடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த நேரத்தில் என்னைக்கு அது வந்து மிதிச்சு கொண்டுடுதோ அதே நேரம் அடுத்த காலையில் அங்கே வரும், வந்து 2 நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டு போயிடும் அப்படிம்பாங்க.
1: ஒரு யானை வந்துங்க சராசரி 70 வருஷம் இருக்கும்.

அது வந்து 7 அடியிலிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. தந்தம் வந்து சில யானைகள்லாம் 5 அடி 10 அடி கூட இருக்கும், பெரிய தந்தங்களாக இருக்கும். ஆனால் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. யானை வந்து ரொம்ப கூர்மையான கண் பார்வை கொண்டது, மோப்பம், நினைவாற்றல், அறிவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி யானைக்கு. ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ எடை உள்ள செடி, கொடி, இலை, மூங்கில், கரும்பு போன்றவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சைவ பிராணி அது. 150 முதல் 200 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். அது உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நடந்து போகும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து அதோட போராடி கஷ்டப்பட்டு தான் அதை அடித்து சாப்பிடணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, சுலபமாக அடித்து கொண்டு மனுஷனை சாப்பிட்டு போயிடும். அதுக்கு அந்த எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுனால தான் அந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது யானையினுடைய சாணம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து யானை எதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதில் எல்லாம் விதைகள்லாம் இருக்கும். அந்த விதைகள்லாம் ஜீரணமாகாத அந்த சாணத்தில் வந்து சேர்ந்து அது கீழே விழுகும். அந்த சாணத்துலேருந்து மரம் முளைக்கும், செடி முளைக்கும். ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான இதுவும் காட்டில் முளைக்கும். காடு வளர்கிறதுக்கு இந்த யானையினுடைய சாணம் கூட ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறுத்தை, இந்த சிறுத்தை இருக்குது பாருங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை இனத்தை சேர்ந்தது. அது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சார். அது அதனுடைய வால் இருக்குங்களே, அந்த வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த வால் தான் வந்து அந்த சிறுத்தைக்கு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஓட ஒடியார எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. 34 கிலோலேருந்து 64 கிலோ எடை வரைக்கும் அது இருக்கும். 67 முதல் 94 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது, ரொம்ப நீளமானது. சிறுத்தையின் தோளில் உள்ள அடையாளங்கள்லாம் ரொம்ப சின்னதாக நெருக்கமாக புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். பெண் சிறுத்தைக்கு ஒரே பிரசவத்தில் 3 அல்லது 5 குட்டிகள் போடும். அது 18 மாதங்கள் அல்லது 2 வாரங்களுக்கு பிறகு தாயிடமிருந்து பிரிந்து தானாக அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த சிறுத்தை, இந்த புலி இதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தை கொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக மோதி விட்டு போராடி தான் அதை கொண்டு சாப்பிடணும். ஆக எதிரால் இருக்கக்கூடிய அந்த மிருகம் வந்து சோர்ந்து போகிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பண்ணும். இப்போ ஒரு புலி ஒரு காட்டு எருமையை அடித்து சாப்பிடுதுன்னு வைங்களேன், இந்த புலி வந்து என்ன பண்ணும், ஒரு மரத்து இழப்பை அப்படி உட்காந்துக்கும். அந்த காட்டு எருமை என்ன பண்ணும், அந்த புலியை கொம்புனால் முட்டுறதுக்காக வேகமாக ஓடி வந்து முட்டும். இப்போ டக்குன்னு இந்த ஓடி போயிடும் சிறுத்தை. அப்போ இந்த தலை போய் அந்த மரத்தில் இடிக்கும். இது மாதிரி 10 தரம் 12 தரம் பண்ணினா அந்த காட்டு எருமைக்கு அடிபட்டு மண்டையில் சோழ்ந்து போயிடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை அடித்து புளி கொன்று சாப்பிட்ருவோம். அதாவது இப்போ இந்த ஊருக்குள்ளெல்லாம் புளி வருது, ஊருக்குள்ளே கரடி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஆக்கிரமிப்பினால எல்லாம் போயிட்டாங்க. இப்போது அந்த மிருகங்களுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு திடீர்னு அதுலேருந்து ஊரே உருவாயிடுச்சுன்னு அது என்ன பண்ணும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, போக தெரியல. ஸோ இது ஆக்கிரமிப்பு தான் இந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வர்றதுக்கே காரணம். தமிழ்நாடு வனத்துறையில் பணியாற்றுறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை, மிருகங்களோட போராடிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை மட்டும்தான் மிருகங்கள் கூட காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. டேம் கட்டுறான் அவனும் காட்டுக்குள்ளே போய் தான் கட்டுறான். எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய பெரிய ஒயர்லாம் கொண்டு போகிறான், டவர்லாம் கட்டுறான், அவனும் காட்டுக்குள்ளே போகிறான், அவனும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ளே ரோடு போடுறான், அவனும் அந்த காட்டுக்குள்ளே எப்படி போடுறாங்க பாருங்கள் ரோடு, எவ்வளோ பயம் இல்லையா. அது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட்லாம் கூட வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சத்தியமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற போது, சத்தியமங்கலத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராமா சினிமா இதெல்லாம் ரொம்ப ஆர்வம்னு சொல்லி நான் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு ட்ராமா நடக்குது. என் மனைவியை கூட்டிகிட்டு நானே வா ஒரு ட்ராமா இருக்குது பார்த்துட்டு வரலாம். அந்த ஊரில் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க, அப்போது என்னுடைய ட்ராமா அது, நான் எழுதின நாடகம் தான் அது, அந்த நாடகத்தை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். என்னுடைய மனைவி கொஞ்ச நேரம் நாடகத்தெல்லாம் பார்த்தாங்க. என்னுடைய மனைவிக்கு அதெல்லாம் பிடிக்காது, நாடகம் சினிமா அவங்க டிவி கூட பார்க்க மாட்டாங்க, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக அன்றைக்கி அந்த நாடகம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நடந்தது என்னங்கன்னா அடுத்த நாள் போய் என் நண்பர்களோட எல்லாம் கலந்து ஆலோசி தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பக்திமான், எனக்கு கடவுள் பக்தி அவ்வளோ கிடையாது, ஆனால் என்னை உருப்படியாக்கி அந்த கடவுள் பக்தியில் கொண்டு வந்து என்னை அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது என் மனைவி தான். வெகு நேரம் ரேடியோவில் தான் என் காலத்தையே கழிச்சுட்டு இருப்பேன், ரேடியோ கேட்டே இருப்பேன். ரேடியோ எங்கே இருந்தாலும் கேட்டேன், காட்டுக்கு போனால் கூட ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். பெருவாரியல் நேரத்தில் ரேடியோவில் சினிமா பாட்டு தான் கேட்பேன். எனக்கு சினிமா பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரேடியோவை சன்னமாக வச்சு கேட்டால் எனக்கு பிடிக்காது.

சவுண்டாக வச்சு கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப சவுண்டாக வைப்பேன். ஆனால் சவுண்டாக ரேடியோ வச்சு சினிமா பாடல் கேட்டால் என் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவள் ரொம்ப அவளுக்கு கோபம் கோபமாக வரும். அவள் என்ன செஞ்சால், ஒரு நாள் நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது வந்து ரேடியோ டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டான். என்னத்துக்கு இந்த மாதிரி சவுண்டாக வச்சு ரேடியோ கேட்குறேன், ஏன் ரேடியோ சன்னமாக வச்சு கேட்கக்கூடாது? நான் ஒரு அருமையான ஒரு டிஎம்எஸ் பாடலை ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை ஆஃப் பண்ணுன்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அந்த ரேடியோ ஒத்துக்கிட்டு போய் பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாடி கிணத்துல போட்டேன், தொப்புன்னு கிணத்துல போய் விழுந்தது. உடனே அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் மற்றவங்கலாம் ஓடி வந்தாங்க, என்னமோ கிணத்துல விழுந்துருச்சு, என்னது என்னதுன்னு எல்லாம். கடைசியில் என் மனைவி சொன்னால், இவர் கோவம் வந்து ரேடியோ தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டார் அப்படின்னா. உனக்கு எதாவது அறிவு இருக்கா, நீ படித்தவன் வேலையில் இருக்கிறவன் ரேடியோ கொண்டு வேறு கிணத்துக்குள்ளே போடுவாங்களா, ஏன்னே இந்த மாதிரி பண்ணுறது? இன்னும் இப்போலாம் இருந்தால் நமக்கு வீட்டில் இருக்க லாய் போடாது, நீ முதல்ல இந்த ரேடியோவை வெளியேடு, எடுத்துகிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்ட்டான். நான் என்ன வீட்டையே காலி பண்ண சொல்லுவான் நான் நினைக்கல, அதெல்லாம் நீ வீட்டை காலி பண்ணு, நீ நமக்கு லாய் போடா, நீ ரேடியோ கிணத்துல போடணும், எதை வேணத்துக்கு கிணத்துல போடுவ, ஐயோ நீ நமக்கு லாய் போடா, நீ காலி பண்ணு வீட்டை அப்படின்ட்டான். கஷ்டப்பட்டு அது போட்டு அடுத்தவங்க வீட்டை பார்த்து போய் சேர்ந்து அந்த வீட்டில், அந்த வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று புதுசாக வந்த காலம், அது சின்னதாக இருக்கும், வச்சு கேட்டுட்ருக்கலாம். மதில் செவன் மேலே வச்சு டிரான்சிஸ்டர் கேட்டுக்கிட்டு ஆய் அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த மதில் செவன்லேருந்து அந்த டிரான்சிஸ்டர் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அது போய் கீழே விழுந்து கீழே விழுகக்கூடாது, ஒரு குழந்தை தலையில் போய் விழுந்துருச்சு.

அந்த குழந்தை வீர்னு கத்துருவோன்னு அந்த அம்மா ஓடி வந்து, யார் என்ன பார்த்தா தலையில் ரேடியோ விழுந்துருச்சு. நான் கிட்டுக்கிட்டுன்னு மாடி போயிட்டு கீழே போன அம்மா, நான் தான் ரேடியோ வச்சுருந்தேன், தலையை அந்த குழந்தை தலையில் விழுந்துருச்சு, அதுதான் அப்புறம் அந்த அம்மா போட்டு என்ன கண்ணாப்புறான்னு திட்டுது. உங்களுக்கு எதாவது இதுக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, குழந்தை தலையில் விழுந்துருக்கு, குழந்தைக்கு பாருங்கள் மண்டையில் அடிபட்டுருக்கு, பாவம் அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்ன டூரிங் ஜாப்பில் போட்டு விட்டாங்க. நீங்கள் வந்து காடு வனமெல்லாம் சுற்றி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் எல்லாம் ஆடிட்டில் போங்க, இதை இதெல்லாம் தப்பு என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு என்ன டூரிங்கில் போட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், 6 நாள் தான் இருப்பேன், திரும்ப போகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய மனைவியினால தான் என்னுடைய குடும்பமே ரன்னாச்சு. அவள் தான் எல்லாம், என் பையனே மார்க் ஷீட்டில் வருவான், அப்பா நீ எதப்பா எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, என்னுடைய மார்க் ஷீட்லாம் அம்மாவே கையெழுத்து போடுறா, வாத்தியார் போடா, ஏன் உங்கள் அம்மாவே கையெழுத்து போடுறோம், உங்கள் அப்பா கையெழுத்தே போட மாட்டாரோ, உங்கள் அப்பா மார்க் ஷீட்டே பார்க்க மாட்டாரான்னு என்னை கேட்குறாங்க. நீ ஒரு மார்க் ஷீட்டாவது கையெழுத்து போடணும். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எனக்கு திடீர்னு இதயத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு 42வது வயசில். அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, இது இதயமே வேலை செய்யலை, பல்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவருக்கு பேஸ் மேக்கர் வச்சால் தான் இவருக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் அப்போ வந்து நடக்கவே முடியல, கழுத்தெல்லாம் அப்படி நெரிக்குது, நடக்கும்போது மூச்சு அடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அப்படியே போனேன், அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் பார்த்துட்டு இதுக்கு பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னாரு. பேஸ் மேக்கர் வைக்கணும்னா எவ்வளோ செலவாகணும்னா, பேஸ் மேக்கர் விலையே 35,000 ரூபா ஆகுது, அதுக்கு மேலே செலவெல்லாம் சேர்த்து 55,000 ரூபா ஆகும், நீங்கள் 55,000 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு. 55,000 ரூபா எனக்கு ஒரே திக்குன்னு தூக்கி வாரி போட்டது. நான் சாதாரணம் வர சம்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், திடீர்னு 55,000 கொடுன்னா எங்கே போகிறது, ஐயா என்னால் அவ்வளோ 55,000 கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ 55,000 பணத்தோடு வா, நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணுறேன், நீ இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் சுகமாக இருக்கலாம். ஒன்றும் எத்தனையோ இருக்குது உனக்கு வாழ்க்கையிலேருந்து, குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையில் எத்தனையோ இருக்குது, இந்த 55,000 பார்க்காத, கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை கொண்டா ரொம்ப நாள் இருக்கலாம்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்துட்டேன். உடனே என் மனைவி என் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம், ஈரோடு கரூர் தாராபுரம் எங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கெல்லாம் போய் நான் பணம் கேட்டு வாங்கிட்டு வரேன், அவள் போயிட்டாள். அதுக்குள்ளே அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி இருக்குது சார், இந்த நிலைமை இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னார். அதிகாரி என்ன பண்ணார், ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது எங்களுடைய இதில், அதில் வந்து 2,000 ரூபா தான் கடன் பெறலாம், இல்லைன்னா அப்படி சொன்னால் இந்த 2,000 வந்து ரொம்ப எளிமையாக இருந்தால் சும்மாவே கொடுத்துடலாம். உடனே எங்கள் அதிகாரி என்ன பண்ணார், இந்த 2,000ங்கிறது இல்லையா ரொம்ப கம்மியான பணம், 20,000 ரூபா கொடுங்க அவருக்கு அப்படின்னு எழுதி சாங்ஷன் பண்ணிட்டு அன்றே நான் கட்ட வேண்டியதில்லை அந்த பணத்தை, 20,000 கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் போட்டாங்க கையில் இருக்கிற பணத்தை, அப்போவே என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இந்த இந்தான்னு, ஏன்னா 300 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்காங்க, அதனால் எல்லாம் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு 60,000 ரூபா சேர்த்திட்டாங்க. 60,000 ரூபா சேர்த்து கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் அவங்களே கட்டிக்கிட்டாங்க 55,000. ஏன்னா என் பேரில் அவ்வளோ பிரியம் எல்லாத்துக்கும், நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சகஜமாக பழகிட்டு இருப்பேன். என்னால் ராமசுப்பு ராமசுப்புன்னு எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ராமசுப்புக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அவருக்கு உயிருக்கு ஆபத்தாம் அப்படின்னு எல்லாம் பணத்தை போட்டு 60,000 ரூபா கட்டி அந்த பேஸ் மேக்கரை வச்சாங்க. அந்த பேஸ் மேக்கர் 10 ஆண்டு காலம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றணும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பேஸ் மேக்கரை மாற்றணும். இப்படியே நான் 4 தடவை மாற்றி 40 ஆண்டு காலம் மூலமாக பேஸ் மேக்கர்லேயே என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்த காலத்தினால ஈரோட்டில் இருந்து சேலம் பக்கத்தில் இருக்குது, அதனால் நான் என்ன செய்வேன், சின்ன சின்ன

லீவு நாள் போக்குவரத்துக்களை எல்லாம் போய் பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அங்கே வந்து வரதராஜ ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சினிமாவில், சினிமாலெல்லாம் நீ இவ்வளோ சட்டம்லாம் உள்ளே நுழைய முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இரு, கண்ணதாசன் வருவார், அவர் பாடல்கள்லாம் எழுதுவார், அவருடைய எழுத்து வந்து யாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது, உன்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவருக்கு அந்த பாட்டெல்லாம் காப்பி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போய் போய் பாட்டு வந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு நாள் என்னை பார்த்தார். ஓ, நீ தானா அது இந்த காப்பி பண்ணுறதெல்லாம்? ஆமாம், நான் தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் சார்? நான் இப்போ தான் தமிழ்நாடு வனத்துறையில் சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆகுது. தமிழ்நாடு வனத்துறையில் வேலையை பார்த்துட்டு நீ எதுக்கு சினிமா ஸ்டுடியோக்கு வர்ற அப்படின்னாரு. இல்லை, எனக்கு சினிமாவில் கொஞ்சம் இந்த சினிமா ஆர்வமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு அங்கே தான் இருக்கணும். சினிமா கினிமாலாம் வந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. ஒரு காலம் மேலுக்கு வரலாம், இல்லைன்னா ஒரு அடிதளம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கும் உத்தியோகம் இருக்குது, சம்பளம் இருக்குது, வருது. நீங்கள் ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பாருங்கள், இந்த சினிமா பக்கம் வராதிங்க அப்படின்ட்டார். என்னடா அது, இவர் இப்படி சொல்கிறாரு, நாம் ஏதோ சினிமாவுக்குள்ளே வரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன், திருப்பி ஒரு நாள் கழித்து போனேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு மிரட்டிட்டார், இனிமேல் இந்த ஸ்டுடியோ பக்கம் ஒன்று பார்க்கவே கூடாது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஒழுங்காக போய் உன் வேலையை பாரு, உத்தியோகத்தை பாரு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை, சினிமா பக்கமே போகலை. சென்னைக்கு மாற்றலாகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஒரு நாள் வீட்டில் போய் பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 40 வயசு, அவரை நான் பார்க்கும்போது எனக்கு 20-21 வயசு இருக்கும், அவ்வளோதான். என்ன அவருக்கு அடையாளம் தெரியல, யாருப்பா நீ, உன்னை எங்கேயே பார்த்தேன், யாருன்னு தெரியலையே, என்ன வேணாரு. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் சேலத்தில் சொன்னீங்களே சினிமா பக்கமே வரக்கூடாது, நீ ஒழுங்காக போய் உங்கள் உத்தியோகத்தை பார்த்துட்டு ஒழுங்காருன்னு சொன்னீங்களே, அந்த பையன்தானா அப்படின்னு. ஓ, அப்படியா, வளர்ந்துட்டேன், அடையாளம் தெரியல, என்ன மறுபடியும் சினிமாவுக்கு வந்திருக்கியா அப்படின்னு. ஐயோ இல்லை சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே, என்ன கூட நீ பார்க்க வர வேண்டாம், என்ன நீ பார்க்க வந்தால் கூட உனக்கு அந்த சினிமா ஆசை வந்துடும், சினிமாங்கிறதையே விட்டுடு, இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி, அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே போகலை, அந்த சினிமா துறையில் காலே எடுத்து வைக்கலை. இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், மருமகள்லாம் நல்ல மருமகள். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா, குழந்தைகள் வளர்ப்பு இருக்கிற காரணத்தினால அவள் வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு குழந்தைகளை வளர்த்திட்டுருக்கிறாள். மருமகள் வந்து நல்ல குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும், அந்த குடும்பத்தை அவங்களாம் கொண்டு வரணும், எல்லா நல்லது கெட்டது எல்லாம் மருமகளை பொறுத்து தான். அதனால தான் மகளுக்கு அடுத்தது மருமகள்னு பேர், மகளுக்கு அடுத்து மருமகள்னு ஏன் சொல்கிறோன்னா, மகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மருமகள் வந்து முக்கியம். அதனால் மருமகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தில் வாங்கக்கூடிய குடும்பத்தில் அவங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மருமகள் நல்ல மருமகள். அதே மாதிரி பேரன் பேத்திகள் அதெல்லாம் இந்த காலத்து, இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் பழைய காலத்து மாதிரி கிடையாது. எங்கள் தாத்தாவை பார்த்தா எங்களுக்கு பயம், அவர் வாசலில் உட்காந்துருந்தா எங்கே எங்களை பிடிச்ச ஏதாவது கேள்வி கேட்பார், ஏதாவது சொல்லுவோன்னு பயந்துட்டு பின்புறமாக நாங்கள் அவருக்கு தெரியாமல் ஓடிப்போவோம். எங்கடா போகிறேன்னு கேட்பார், விளையாட போகிறேன்னு போய் உட்காந்து போய் படிப்போம் அப்படிம்பார். அதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவருக்கு தெரியாமல் பின்புறமாக ஓடிப்போர், அந்தளவுக்கு தாத்தாவை கண்டால் பயமெல்லாம் இருந்தது. பட் இந்த காலத்தில் அந்த பயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாத்தா சொல்லி கொடுத்து அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி பேரன் பேத்திகள்லாம் கிடையாது. அவங்க கையில் அழகாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க, அவங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்து யூடியூப்பு அது இதுன்னு பழகிறாங்க. ஸோ தாத்தா கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ, தாத்தா கிட்ட வந்து கேட்குறதுக்கோ, அல்லது தாத்தா ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோலாம் காலகட்டங்கள் இப்போ இல்லை. அதனால் நம்ம வந்து அவங்கள விட்டுற வேண்டியதான், அவங்ககிட்ட போய் நம்ம போராடக்கூடாது, பேரனை போய் மிரட்டுறது, பேரனை இது பண்ணுறதே எங்கோடா போடா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயதானவர்கள் எல்லாம் பெருசு பெருசுலாம் போகக்கூடாது. அவங்க காலத்தில் இருந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தது வேறு, அப்போல்லாம் ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமைனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு தாயார் வந்து ஒரு மகளை பற்றி ஏதாவது சொன்னால் அது மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு தகப்பனார் பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஏதாவது சொன்னால் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை.
ஸோ தாய் சொன்னால் மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, தந்தை சொன்னால் மகனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் தாய் தந்தைகள் ரெண்டு பேரும் அந்த குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதாவது சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி இல்லை, முதியவர்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை. நீ இருந்த காலத்தை பற்றி பேச நீ உன்னே போய்டும், அந்த காலத்தில் நான் அப்படிமா அது வேண்டாம்.

0: வேண்டாம், அந்த காலத்தில் நீ இருந்தெல்லாம் இப்போ பேசாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ முதுமை வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடியது, இளமை வந்து அந்த எதிர்பார்ப்பை செய்து கொடுக்கணும், எதிர்பார்ப்பை என்னான்னு செய்யணும். இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த தன்னம்பிக்கையே முதியவர்களுக்கும் இருக்கணும், முதியவர்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும், அங்கே போகிறது கடையில் போய் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்றது, இன்னொரு பக்கம் போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது, காலையில் எழுந்திரிச்சு போகிறது, ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சுட்டு அங்கே இருக்கிற பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றது. ஸோ முதியவர்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாட்டில் அவங்க இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணத்தை கொட்டணும், வேறு வழியே கிடையாது, ஆனால் அப்படி இருக்கணும். ஸோ உதாரணமாக இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாது, திடீர்னு பார்த்தா படுத்துட்டு இருந்தார், ஏதோ விக்கல் வந்து விற்கினார், அப்படியே சேர்த்து போயிட்டார் அப்படிம்பாங்க. அதனால் வயதான காலத்தில் எது வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் நடக்கும் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம எதுக்கும் எந்த நேரத்தில் தயாராக இருக்கணும், அந்த தயாராக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு சரியாக வச்சுக்கணும். முதியோர் இல்லம்னு இப்போ ஒன்று கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய இது, எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம். உன்னை கொண்டு அப்பா அம்மாவையோ தாத்தா பாட்டியோ உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்திட வேண்டியது, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவர் வீட்டில் வச்சு பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நர்சிகர்ஸாக போட்டு அதெல்லாம் கிடையாது, உடம்பு சரியில்லையா கொண்டே முதியோரத்தில் தள்ளிடுவாங்க, அதோடு சரி போகவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க. அந்த முதியோர்களுக்கு பாவம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லத்தில் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், உடம்பு நல்லா இருந்தால் முதியோர் இல்லத்தை போல் அருமை எதுவுமே கிடையாது, வீடு கூட கிடையாது அப்படி சொல்லலாம். ஆனால் உடம்புக்கு வியாதி வந்து படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் கூட நம்மளை கவனிக்க மாட்டோம், அங்கேயும் போட்டுருவோம், அப்படியே கிடக்க வேண்டியது தான், என்னால் அந்த இது போகவும் மாட்டேங்குது இருக்கவும் மாட்டேங்குது போய் தொலைய மாட்டேங்குதான்பா. அதனால் முதியோர்கள் வந்து அவருடைய எதிர்காலங்கள்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி அமைதியாக நல்லா இருந்துட்டு போயிட்டால் நல்லது, இல்லை அப்படின்னா 80 வயசானாலும் நீங்கள் வந்து கண்ணா பின்னா சாப்பிட்டு எல்லாம் மட்டும் உடம்பு கெடுத்துக்கணும், அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்க உறவினர் எல்லாருக்கும் கஷ்டம் அது. ஸோ இப்போ முதியோர்கள் வந்து தன்னைத்தானே நன்றாக உணர்ந்து இனிமே நம்ம இப்படி தான் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கணும் உணர்ந்து இருக்கணும். அதனால் முதியோர்கள் வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாம் கேட்கணும், சொன்னபடி நடக்கணும், அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், இளைஞர்கிட்டெல்லாம் அவங்க கௌரவமாக இருக்கணும், அனாவசியமாக போய் வம்பு தும்புக்கெல்லாம் போகக்கூடாது. காலங்கள் மாறிப்போச்சு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, அப்போல்லாம் இளைஞர்கள்லாம் முதியோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தாங்க, இப்போவும் இளைஞர்கள் முதியோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறாங்க. அதனால் முதியோர்கள் அவங்கள பொறுத்து நல்லபடியாக இருக்கணும்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

கண்ணுபட போகுத யா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த

சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51ஆக அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
திருவாரூர்

கடலூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: சமயபுரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை 8 தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று 1 நாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்திரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 தேதி முதல் வருகின்ற 16 தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு 1 நாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. மெல்லிசை கேட்கலாம்.

0: நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கரிமேட்டு கருவாயன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.
1: தக்காளி பழம் போல அக்காமக ராசாத்தி ஏன் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட

ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் கங்கை அமரன் குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலி 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தொடர்ந்து வளம் கொண்டிருக்கும் பாடல்கள் வரிசையில் ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு முன்னால் ஒரு விளம்பரம்.
2: அண்ணே, என் கடையில் எல்லாமே நல்ல பொருள், ஆனால் வியாபாரம் சுமாராக தான் இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்கிட்ட உங்கள் விளம்பரம் போய் சேரும். இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸாக தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: மாமாவும் பொண்ணு கொடு.

0: மதுரத்தண்டல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.
1: தாங்கடத்தரிகடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு ஜுன தாங்கடத்தி தகுதி மிதகு

மதுரை தென்றல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.

0: 41 நிமிடம் இசைப்பயிற்சி. எந்நேரமும் என்று தொடங்கும் தொடி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி சோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். இப்போ வந்து முதல் போன கிளாஸில் முதல் சங்கதி சொல்லுத்தேன், அதுக்கடுத்த சங்கதியை நான் இப்போ சொல்லுக்கிறேன். என்னேரம் ஃபஸ்ட்டு, என்னேரம் ஒரு அந்த சேஞ்ச், என்னே
1: என்னே
2: கிளியர் ஆகணும், என்னே.

0: வகை ஏதையா
1: தனி சரி கம்மா தனி சரி தனி தவ மகம போ மம.

0: அதே கேட்டுப்படி
1: என்ன,
0: அதாவது அந்த கேட்கும்போது அது சர்க்காஸ்டிக்காகவும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், அது அந்த சங்கீதனுடைய அழகும் இருக்கணும், அந்த கால பிரமாண சுத்தமும் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் அந்த சங்கீதத்துக்கு பெறுவேன். என்ன தாளம் போடாமையே தாளம் இருக்கணும் அதில்.

0: இல்ல முதல்ல வரல, பரவாயில்ல போக போக போக அதை இவள் கேட்டுட்டு அந்த பாவம் ஏனேரமல ஏனேரம்
1: ஏனேரம்
0: அந்த விஷயத்து ஸ்தானத்தை பற்றியோ தண்ணி.

தனி நீ அங்கல்ல தனி தனி நீ வதா இப்படின்னு பாடுவோம். ராகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு சாயல் வரும்போதும் ஒவ்வொரு ஃப்ரேஸ் வரும்போதும் அந்த சங்கீதத்தினுடைய அந்த ராகத்தினுடைய தேவதை இருந்து நிற்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அது குருமுகமாக கேட்டு பண்ணால் இன்னும் விசேஷம். ஏன்னா அவன் வந்து அந்த நிமிஷத்து கூட இந்த நிமிஷத்து தூக்கு அப்படிலாம் சொல்லுவாள். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அந்த குருகுலத்தில் அது ஒரு விஷயம் உண்டு. இது பரவாயில்ல. இப்போ அதாவது சங்கத்தினுடைய நடு இன்டர்வர்ஸ் எல்லாம் கூட கமகத்தோடு இருக்கணும். அதாவது இந்த தண்ணிக்குள்ளே ஓட்டை ஜில்லி விட்டுருந்தா எப்படி தொட்டு தொட்டுன்னு போமோ அந்த மாதிரி சங்கத்தினுடைய பேட்டர்ன்ஸ் வந்து வெறும் சரளக்கல் மாதிரி இல்லாமல் சுத்தமாக ஆயிலியாக அழகாக இருக்க முடியாது. மேல்காலத்திலையும் அழகு இருக்கணும். அங்கே இப்போ சொல்கிறதுனா ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்காக தானே ஒரே வராது.

0: ஸ்ருத்திகை மூணு சங்கீதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது நான் அவதான் பாடி காமிச்சுட்டு மேலே அனுபவிப்போம்.
1: வணக்கம் சார்.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொண்டோம். இன்று இரண்டாவது பகுதி இடம்பெற்றது மாணவி ஷோபா ஸ்ரீராம். அடுத்த பகுதியை வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே தொடக்க நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பேட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விரிஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம், மின்னல், ஜெயங்கொண்டம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ்.

எஸ் அதிகளவு பிறலை கோயம்புத்தூர் நீலகிரி கடலூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி ஈரோடு பகுதிகளில் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. இன்றைய மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் பழைய பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியில் வழங்கும் முதல் பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஒலித்த குரலே குழுவினருடன் மீண்டும் முழிக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் வலம் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:15.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

கொண்டது இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழ

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணன் குரலில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அவள் ஒரு தொடர் கதை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் வளம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலி 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:31:52. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அகல்விளக்கு திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஜேசுதாஸ், எஸ் பி சைலஜா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் பி சுசீலா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் பத்திரகாளி திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வலம் வருகிறது.

கேட்டு பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி சுசீலா குரல்களில் பாடல் இடம்பெற்றது. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் ஆட்டுக்கார அலமேலை திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் வளம் வர இருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பாலும் பழமும் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் வளம் வர காத்திருக்கிறது. இனி உம் நேர்களே,

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 3:56. நிகழ்ச்சியில் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாசன் குரலில் பாடல் வலம் வருகிறது.

இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் இப்பொழுது RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: இன்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
4: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
3: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
4: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
3: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டுப்பற்றை மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
4: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
3: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய்.

0: நாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கிக் கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா அருள்பாலி.
1: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க? உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதைய மறந்துடுறீங்களே.
0: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி, தவறுதான் செல்லம்மா. ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்து விடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் இயங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்பிடாரம்தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பல் ஓட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேச போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்கப் போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
2: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
2: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருமோ? கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளி ஆதிக்கும் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரிய

0: உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
2: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
0: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீல மேகத்தை. அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
3: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
0: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதை பதைக்கிறீர்கள்?
4: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
4: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
2: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியிலிருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
3: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
2: இதை பிடிங்கள். இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம், இருட்டிவிட்டது, வாருங்கள் முதலில் வீட்டிற்கு போகலாம்.
4: இல்லை ஐயா, இல்லை, தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
3: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
2: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
0: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
5: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன் சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி ஐயங்கார கடுமையா கண்டிச்சதை கேட்ட நீங்க அவருக்கு நம்மளால எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே அவாத்திலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா? அது சரி, நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?

0: உங்களோட உடை, முறுக்கின மீசை, நிமிந்த நடை, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதின்னு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
1: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
0: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
1: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
0: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில அர்ச்சகரா பணிபுரிஞ்சிருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
1: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
0: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
1: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன்? திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிராணியே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
2: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
3: இந்தா மச்சான் தண்ணி. என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
2: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே? ஆமாடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு, இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு.
3: பொழுது விடுஞ்சா அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்னு சொல்லுவேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: அதனடி அப்படி சொல்லுது? அறக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் அடி, அதிகார வர்க்கம் அடி.
3: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே, பாக்குறேனே.
2: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்.
3: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒண்ணு செஞ்சுக்க முடியாதுன்னே.
2: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கிறேன் இல்லையா பாரு.
3: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
2: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல. விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமா? அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
3: உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு
2: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
0: அண்ணா, அண்ணா.
1: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
0: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்னென்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்ப வந்தேன்?
1: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தயவால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன்.

0: மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
1: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
1: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
0: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
1: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
0: அப்படியா?
1: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியர் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
0: என்ன மண்டையம் அண்ணா, ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
1: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
0: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
1: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
0: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள், தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள், ரங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
2: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
0: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன அரவிந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
3: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
0: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
2: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
0: கேட்கையின் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும், பாரதம் எங்கும் முழங்கட்டும், மக்கள் விழித்து பொங்கி எழட்டும், வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும், நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும், அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும்.
4: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா இந்த பாரத நாடு, இதை பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
0: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
3: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
0: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க

0: சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
1: கவலைப்படாதிரும் பாரதியாரே, 1000 பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுவே.
0: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
2: அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்னு இருக்கா? ஓய், உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, நீ இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
3: ஆட்டோண்ணா.
4: வணக்கம் ஐயா.
0: யார்? கனக சுப்புரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
4: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும், அவர்கள் சம உரிமை பெறவும், அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
0: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
4: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
0: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது. நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
4: இந்தாருங்கள்.
0: என்னை மணந்தார், இறந்தார், என் குற்றம் அல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள், புனைமலர், குங்குமம், அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு? அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு? அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
4: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
4: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன்தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
4: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
5: வாங்க, வீட்டுல எல்லாரும் நலந்தானே?
4: ஆமாம் அம்மா.
0: செல்லம், நம் கனக சூப்பரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுத போகிறார் பார்.
5: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
0: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லம்மா, என்ன விஷயமாக வந்தாய்?
5: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
0: அப்படியா? இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
5: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
0: ஆஹா, பால் பாயசமா? பேஷ் பேஷ், 2 இலைகள் போடு. சுப்புரத்தினமும் இலை இலை, பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
5: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
0: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.

0: சோத்தோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
1: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
0: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியே கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
1: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ பொருள்கள் கிடைத்தாலோ அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
0: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
1: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
0: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்கம் வீடுகளில் கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்களில் நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
1: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
0: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
1: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
0: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
1: அப்படியானால், அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
0: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
1: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
0: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
1: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
0: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோவம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
1: சரி சரி, வருத்தப்படாது, தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பேரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம், நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கொலைக்கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணுமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி தெல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுகிட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் நான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம், என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்கே வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் தான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.

0: ഇതേ അതേ നിലക്കിടെ ഇവർ എങ്ക പോനാർ എന്നാണാർന്ന് ഒന്നുമേ തരയിലേ. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
1: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா.
0: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்ல. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சின்னு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
2: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணெய் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கூளை கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டில் வந்து இருக்க சொல்லு.
0: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா இந்த வீட்டில் சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கும் எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
1: வீணா பயப்படுறேன். அவர் சீக்கிரமே திரும்பி வந்துருவார் பாருங்களே.
0: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால் அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டா ஆபத்து வந்துருமே.
2: நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட கொடு. கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கிட்டு.
0: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
1: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி. அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ?
2: நாங்க போயிட்டு வரோம். சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல். மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
0: ஆகட்டும், அப்படியே வரேன்.
1: சரி மணி, நாங்க போயிட்டு வரோம். மணி,
3: பாரதி எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசோயர்களே, வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
4: அப்படியா? ஆமாம், பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
3: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
5: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
3: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
5: அதோ பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று. குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
4: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
5: ஆமாம்,
4: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
6: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
3: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
6: என்னென்ன செய்வது? உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
4: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
6: எங்கே போனேனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
5: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
6: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
5: பாரதி.

0: இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா. உண்மைதான்.
1: ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
2: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
3: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். கோவலைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
4: இந்த போலீஸ் சூப்பரண்ட வர சொன்னேன், இன்னும் காணுமே.
2: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
4: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
2: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
4: நோ, அது போதாது. அவங்களை இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
2: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
4: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்கள வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
2: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே. அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவரு இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
4: நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகையில வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
2: எஸ் சார்.
4: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
2: இந்த பாரதி, பாவேஷ் ஐயர், அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனிய பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
4: குட், ஐ வில் சீ டு இட்.
5: யாரு? கோளை சாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
6: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
5: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
6: சௌக்கியம்தான்.
5: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மற்ற சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
6: அதை ஏன் கேட்கிறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்தியா பத்திரிகை நின்று போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களை எல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்துல போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
5: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்?
6: ஆ, வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
5: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
6: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.
7: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் இருக்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
8: தெரியும் தெரியும், நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
7: ஏன்?
8: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
7: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறது, தெரியாதா?
8: உண்மைதான் உண்மைதான், ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
7: ஓஹோ, இது உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
8: வாயன்னா வரதை விட்டுட்டு சும்மா

0: ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க, முதல்ல கிளம்புங்க.
1: நில், பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம், நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும்? வாருங்கள், எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
2: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போலகுதே, இந்த
1: நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்,
2: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாசம் சம்பளம் வேணுமே, வாயா போலாம்.
1: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கோளைக்கண்ணா, நீயும் சன்னிக்கே குடி வந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
3: அண்ணா, புதுவேளை நீங்க இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும், ராமன் இல்லாத அயோத்தி போலையும், நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துண்ணா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலே வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துட்டேன்னா, இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா, பிரியவே மாட்டேன்.
1: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
3: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேன்ண்ணா, மண்ணி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
1: என் குழந்தைகள்? ஆ, தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகிவிட்டது.
3: அப்படியா?
1: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கு அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளப் போகிறானாம்.
3: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருண்ணா. அது சரி, நீங்க இப்போ ஆபீஸை விட்டு ஆத்துக்குத்தானே போயிட்டு இருக்க?
1: ஆமாம்.
3: ஆமா, பஸ்ல போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
1: பஸ்ஸில் தானே? ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
3: என்ன?
1: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
3: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பேள்.
1: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
3: அதுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சுக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமாண்ணா.
1: குடும்பம் தானே, என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன், நீயும் வருகிறாயா?
3: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு, அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
3: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேன்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
4: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
4: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
4: ஓ, அப்படியா, மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
4: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?

0: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன். அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
1: ஆஹா ஆஹா பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
0: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
1: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
0: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
1: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
0: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநிசையில் வெளியே செல்ல முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது. தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
1: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
0: தாங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
1: ஓ குவளை கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர் இந்த நாட்டின் சொத்து.
2: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்க.
1: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
0: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
1: சென்று வாருங்கள்.
3: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
2: என்ன, நிஜமாவா?
3: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை.
2: யாரும்
3: யாரும் யானைக்கு அருகில் செல்ல
2: பயப்படுகிறார்கள்.
4: ஜெயராமன் ஐயா சார், உங்களை தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
5: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே.
6: நாட்டுக்குடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
4: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
5: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
4: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயது தான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
5: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் துண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
4: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
6: ஆமாம் ஆமாம், வாருங்கள் வாருங்கள். அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரி.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதீங்களா, எங்க நெஞ்சே வெடிச்சுடு போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே.

0: கொடிக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே. எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
1: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே. என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான். என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
2: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
1: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகைநட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லையே. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு
3: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று என்று மடியும் எங்கள் அடிமையின்
1: வாதரம் வந்தே வாதரம் வந்தே வாதரம்.
0: பாரதி
4: பாரதி
5: பாரதி பாரதி, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மளை அஞ்சோம்னு அந்த எமரையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கான இந்த கதி பாருங்கண்ணா அண்ணா.

0: पराशक्ति
1: पराशक्ति
0: पराशक्ति
1: पराशक्ति पराशक्ति।
2: நேயர்கள் இதுவரை ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். இசை எம் கந்தசாமி. அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். வார வாரம் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இதுல முதலாவதாக திருவேணிப்பள்ளி மாணவி கானஸ்ரீ அவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மங்கையர்கரசி தலம் ஆளவாய் பண் புறநீர்மை தாளம் ஆதி

0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதாக வரக்கூடிய மாணவர் நமக்காக எதை பத்திய தகவல்கள் தரப்போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம், நான் அஜீவா. இன்று நான் சுற்றுச்சூழல் குறித்து 6வது பெரு அழிவு ஏற்படுமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகம் தோன்றியது முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல உயிரினங்கள் திடீரென அழிந்து போனதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம். இந்த நிகழ்வுதான் பெரு அழிவு, மாஸ் எக்ஸ்டின்ஷன் எனப்படுகிறது. பூமியில் இதுவரை 5 பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. இப்போது நாம் 6வது பெரு அழிவின் விளிம்பில் 6th மாஸ் எக்ஸ்டின்ஷனில் இருக்கின்றோம். பேரழிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் இயற்கை பேரழிவுகள், காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு, கடல் மட்ட உயர்வு உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாகும். ஆனால் தற்போது நாம் எதிர்கொள்ளவிருக்கும் 6வது பேரழிவுக்கு மனிதனின் செயல்பாடுகளே முக்கிய காரணமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். காரணிகள்: கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக பூமியின் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காடுகள் அழிப்பு, கடல்கள் மாசுபடுதல், காலநிலை மாற்றம் போன்றவை இதற்கு சான்றுகளாகும். இந்த செயல்பாடுகள் பல உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து அவற்றின் முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கின்றன. மனித குலம் தனது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பூமியை அதிகம் செலுத்த தொடங்கியது முதல் இயற்கை சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பின் விளைவாகவே 6வது பேரழிவு நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் பல உயிர்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து அழிந்து போகின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல். அவை கரியமிலா வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடுகளின் அழிவு காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. காலநிலை மாற்றம்: தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்கள் கடல்களில் கடந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. மேலும் கடல் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை மாற்றத்தின் விளைவுகளும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன. தொழிற்சாலைகள், வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடும் வெப்பம், வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து உயிரினங்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன. விளைவுகள்: மனிதர்களின் மோசமான செயல்களால் இந்த பேரழிவு நிகழ்ந்தால் பூமியில் உள்ள பல உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். இதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மனித இனத்தின் வாழ்வும் கேள்விக்குறியாகும். பல பயிர்கள், விலங்குகள் அழிந்து போனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சமூகத்தில் கலவரங்களுக்கு வழிவகுக்கும். அழிந்து போன உயிரினங்களால் பல்வேறு விதமான நோய்கள் பரவி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக மாறும். இந்த பெரும் அழிவை தடுப்பது நம் கையிலே உள்ளது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டை வளமாக்குவோம். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியோடு. நிறைவாக வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைய எப்படி வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றத கேட்டலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ முகமது அர்ஷத். நான் பேசக்கூடிய தலைப்பு வேலை தேடும் இளைஞருக்கு கை கொடுத்தே ஐ. ஒருவர் தனக்கேற்ற தனது திறமைக்கேற்ற வேலையை தேடிக்கொள்வது மிகவும் கஷ்டமான

0: ஒன்று. இளைஞர் ஒருவர் ஏஐ தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளார். அவர் ஏஐ நுட்பத்தை புரோகிராம் செய்துவிட்டு தூங்க சென்று விட்டார். ஏஐ தனது வேலையை செய்ய தொடங்கிவிட்டது. அவர் காலையில் எழுந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட 1000 வேலைக்கு சுய விவர குறிப்புகள் அடிப்படையில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், ஒரே மாதத்தில் 50 நேர்காணல் அழைப்பு வந்ததுதான். இதை ரெட்டிட் தளத்தில் பகிர்ந்துள்ளார். வேலைக்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப தன் விவரக்குறிப்புகளை மாறி ஒவ்வொரு வேலைக்கும் விண்ணப்பிக்கும்படி ஏஐ பாட்டில் புரோகிராம் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கேள்வி எழுப்பினால் தானாகவே அவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும்படியும் புரோகிராம் செய்துள்ளார். இப்போது ரெஸ்யூம்களை தேர்வு செய்வதில் தானியங்கி முறையைத்தான் நிறுவனங்கள் பின்பற்றுகின்றனர். ஒரு வேலைக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு ரெஸ்யூம்களே ஏஐ சாட்போர்ட்கள் அமைகின்றனர். இதன் மூலம் நமது ரெஸ்யூம்களை கவனிக்க வாய்ப்புகள் அதிகம் என்று பதிவிட்டுள்ளார். இவருக்கு 50 நேர்காணல் அழைப்பு வந்ததை பார்த்தும் பலரும் வியந்துள்ளனர். நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மோனிஷா. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக சிறந்த இளம் போராட்ட வீரர் பகத்சிங். இவர் 1907 செப்டம்பர் 28 நாள் பஞ்சாபில் லாயல்பூர் மாவட்டம் பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது தந்தையார் பெயர் கிஷன் சிங், தாயார் பெயர் வித்யாவதி ஆவர். பகத்சிங் குடும்பமே பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய குடும்பமாகும். இளம் வயதிலேயே நம் நாட்டு புத்தகங்கள் உள்பட ஐரோப்பிய நாட்டு புத்தகங்களையும் வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார். இதனால் இயற்கையிலேயே சிறந்த சிந்தனை மிக்கவராய் எதற்கும் பயப்படாத துணிச்சல் மிக்க போராட்ட உணர்வுடன் திகழ்ந்தார். இதனால் தனது 19 வயதிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர்களில் ஒருவர் ஆனார். இந்திய சுதந்திரத்திற்காக 63 நாட்கள் சிறையில் வாடினார். அவரோடு அவர் உயிர் நண்பர் ராஜகுரு சுகதேவும் சிறையில் இருந்தனர். சிறையில் இருந்தபோது ஏனைய பிரிட்டிஷ் கைதிகளுக்கு இணையாக இந்திய கைதிகளும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணாநோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு நம் இந்திய மக்களிடையே அதிகரித்தது. முதுபெரும் சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டு கொன்ற குற்றத்திற்காக பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு 1931 ஆண்டு மார்ச் 23 தேதி என்று தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது பகத்சிங்கிற்கு வயது 24 ஆகும். இந்நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை எழுச்சி மிக்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. இளம் வயதில் தன் சிந்தனை, தன் திறமை, தன் உயிர் என அனைத்தையும் தன் தேசத்திற்காக தியாகம் செய்த பகத்சிங்கை போற்றுவோம். என்றும் அவரை நினைவில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என்னுடைய பெயர் அஸ்மா. நான் இப்பொழுது தாய் பற்றிய கவிதை வாசிக்கப் போகிறேன். தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. தாயே, இவ்வுலகிற்கு என்னை கொண்டு வந்தவள் நீயே. சில நேரம் நீ எனக்கு தாயாக மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். சில நேரம் நீ எனக்கு தாயாக மட்டுமல்லாமல் தோழியாகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறாய். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமும் நீந்தான். நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. நீ எவ்வளவு தண்டித்தாலும் நீ என் தாய்தானே. இவ்வளவு செய்ததற்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. வீட்டின் அரசியே, அனைவரையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளும் மருத்துவரே. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதம்மா.

ஸ்பேஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். முழுமுதற் கடவுள் கணபதியை வணங்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?
2: முந்தி விநாயக

0: அகிலம் காக்கும் அங்காள ஈஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாளின் புகழ் பாடி அடுத்த பாடல் கேட்டு ரசிப்போமா?
1: அதிபராசத்தியனே

0: அஷ்டலக்ஷ்மியின் அருளோடு இது அடுத்த பாடல் காற்றலைகளில் கேட்கலாமா?
1: எட்டு வகாலட்சுமியா அம்மா முத்துமாரி, அவ இருந்து ஜல்ம கொடுப்பவனா தாயே முத்துமாரி.

படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் மூன்று சக்திகளை கொண்ட அன்னையின் சிறப்பை நாட்டுப்புற பாடலாக கேட்டு ரசிக்கலாமா?

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

0: வருகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. 6:40 மதுர தென்றல் இனிமையான பாடல்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது.

5 சேவை செய்திகள். 7 மீண்டும் மதுரை தென்றல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக எழுதியவர் வி கார்த்திகேயன். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8 செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல் இனிமையான பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு தொடர்ந்து கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 10 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபா, இதில் சாத்விகா மோகன் பாட்டு கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக. படைப்பு ஹைதராபாத் வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கவிருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இதில் அடங்கும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்களே,

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தோடு. நிகழ்ச்சியில் இணைவது அபிராமி. இன்று நமது நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் பாட வந்த தோராகம் அப்படின்ற பாடல். அருமையானது ஒரு பாடல். இதோ காட்சிகளில்

நேர்களே, ஒருபட பாடல் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில். இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம கேட்கிற பாடல் படிப்பிலே ஜீரோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல், கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பட பாடல்களில். இன்னைக்கு இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம் நேர்களே. ஒரு 80களின் காலகட்டத்தில் கல்லூரி கதை, கல்லூரியில் ஏற்படுகிற காதல் கதை பற்றின திரைக்கதை கொண்ட திரைப்படம் இளமை காலங்கள். இனிமையான இசை பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக நாம் கேட்க போகிற இந்த பாடல் சோகம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சோகம் கலந்த சுகமான பாடல் ஈரமான ரோஜாவே அப்படின்னு சொல்லி தொடங்குகிற இந்த பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒரு படப்பாடல்கள். இன்றைய ஒரு படப்பாடல்களில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்கிறோம். இளையராஜா இசையமைப்பில் இனிமையான பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கிறது. 80களின் காலகட்டங்களில் கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது, கல்லூரி காதல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்வையாக கொண்டு வந்து நமக்கு படமாக இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. இதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். கல்லூரியிலிருந்து பாதியில் படிப்பை இந்த காதலுக்காக நிப்பாட்டுறதுனால என்னென்னலாம் பிரச்சனைகளை மாணவர் சந்திக்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இது சொல்லியிருக்கும். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அடுத்ததாக நிறைவாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் ராகவனே ரமணா அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல்.

ஆகாஷ்வாணி மத்தியாலை வரிசை 1669 நிறைவு பெறுகிறது. ஒரு படப்பாடல்கள் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அபிராமி, இனி நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுதொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். Tier 2 சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்ஷித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்குறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.

0: ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆள்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்பிராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவை ஒட்டி மும்பை பாந்திராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான மதுரத்தென்றல் ராகங்களாக இசைக்க வருகிறது பாடல்கள். முதல் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுக்க இதோ காற்றலைகளில் தவழ்ந்து வருகிறது பாடல்.

கொண்டிருக்கிறது மதுர தென்றல். இசைக்க வரும் அடுத்த பாடல் கனவே களையாதே திரைப்படத்திற்காக. உன்னிகிருஷ்ணன் குரல் கொடுக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. இனிமையான பாடல்களோடு இப்போ நாம கேட்க இருக்கிறது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உரிமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உரிமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. 10/8/2026 இளந்திரை கொண்டான் கிராமத்திலும், 18/8/2026 அன்று தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், 20/8/2026 அன்று மேலராஜ குலராமன் கிராமத்திலும் நடக்க உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் மற்றும் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார் கோவில். 108 வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை திருத்தலம். ஆடிப்பூர திருவிழா இங்கு மிகவும்

பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இத்திருவிழா 14/8/2026 வரை நடைபெற உள்ளது. 14/8/2026 வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் வெள்ளிக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது.

2026 சிறந்த எழுத்தாளருக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய பண்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 1,00,000 நிதி உதவியினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். தங்களது படைப்பினை இரு நகல்களை வன் நகல்களாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 31/8/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

நேயர்களே, இதுவரை நாம் கேட்டவை யாவும் சேவை செய்திகளாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷவாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரத்தென்றல் இனிமையான பாடல்கள் உலாவரும் நிகழ்ச்சியாக கேட்டு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக. இதோ பாடல்

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிறைவாக மதுரத்தென்றலில் இசைக்க வரும் பாடல் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இதோ காட்சிகளில் கேட்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியில் இருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி கேட்கலாம் மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. கார்த்திகேயன்.
1: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டிமுடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடு

0: காடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாயவிலை கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், காட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 தேதி வரை நியாய விலைக்கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லி

0: நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000க்கும் கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ், பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி

0: நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்திர அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின்போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 7:25.
2: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து
3: மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: இப்போ வந்து முக்கியமாக வந்து நான் வந்து ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளில் ஒரு பாதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்லேருந்து நம்ம வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம புதுசாக இப்போ காய்கறி பயிர்கள் போட போகிறோம் அப்படி இந்த வயலில் போட போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து உழவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடை உழவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோடை உழவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா

0: ஒரு கோடை, அந்த கோடை காலத்தில் ஒரு மழை பெய்யுது இல்லையா, அந்த ஒரு தூத்தல் தூரும், அந்த தூரும் போது என்ன ஆகுன்னா மே மண்ணு நனையும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து என்னாகும், ஈஸியாக வந்து உழவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா மண்ணை பரட்டி போடும். இப்போ மண் என்ன ஆகும்னா நான் பொலப்பலன்ற மண் பொலப்பலன்னு இருந்தால் தான் என்னாகும், வேரோ நம்ம எந்த ஒரு பயிர்கள் போட்டாலும் வேர் ஓடி போகும். வேர் நல்லா வந்து மண்ணில் ஊடுருவி போச்சுன்னா, எல்லா இடத்துக்கும் பரவுச்சுன்னா என்னாகும், எங்கெங்கே நியூட்ரியன்ஸ் அதாவது எங்கெங்கே சத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் கிரகிச்சிட்டு வந்து நல்லா வளரும். அதனால கண்டிப்பாக உழவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த உழவு வந்து மேலோட்டமாக தான் பண்ணுறோம். ஒரு தடவை டிராக்டர் வச்சு உழுதுட்டு விதைக்கிறோம், அது மிக தவறு. ஒரு மூணு தடவை போடுங்க. அதுவும் நம்ம அந்த அந்த காலத்தில் உள்ள உளி கலப்பை அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல. உளி கலப்பை, சட்டி கலப்பை, சட்டி கலப்பை பயன்படுத்துறீங்க, உளி கலப்பை நம்ம பயன்படுத்துறதில்ல. அதெல்லாம் பயன்படுத்தும் போது சொல்லியிருக்காங்க, ஒரு உளி கலப்பை, அதுக்கு அடுத்து சட்டி கலப்பை, அதுக்கப்புறம் தான் கொக்கி கலப்பை போடுவோம். அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ட்ரெண்டில் அப்படி வரிசையாக பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ மண் வந்து கீழே உள்ள மண்ணெல்லாம் மேலே வரும். மேலே எழும்பி வரும்போது நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அந்த உழவு போடும்போது நிறைய காக்கை கொக்குகள்லாம் வந்து உட்காரும். இது என்ன பண்ணும்னா, இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாத்தையும் வந்து அது பறக்கும். அப்போ ஏன்னா அதுவே பாதி கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நோய் கிருமிகள் வந்து, இப்போ நோய் பற்றி பேசும்போது நம்ம நோய் கிருமிகள் என்ன ஆகுனா, மண்ணை பரட்டும் போது அடிமுள்ள உள்ள அந்த கிருமிகள்லாம் மேலே எழும்பி வரும்போது வெயில் சூடுபட்டு வெயில் தாங்காது இல்லையா, அதனால நிறைய நோய் கிருமிகள் மண் மூலியமாக வரக்கூடிய நோய் கிருமிகள் அழியிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உழவு நல்லா போடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூணாவது உழவு போடும்போது இந்த ட்ரைகோடர்மா பேசிலஸ் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த அருமையான மருந்து எங்ககிட்ட இருக்குது. அதை வாங்கி நீங்கள் கடைசி உழவில் போடுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போதும். ஒரு கிலோங்கிறது நாங்கள் 168 அந்த மாதிரி ரேட்டில் தான் நாங்கள் விற்றுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, நோய் கிருமிகள் அழிவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மண்ணுக்கு வந்து ஒரு என்ரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும் இல்லையா, அந்த நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை வந்து இது அதிகரிக்கும். இந்த மாதிரி போடும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை கூடும். அப்படி என்ன ஆகுன்னா, பயிர்கள் நல்லா செழிப்பாக வளரும். இன்னொன்று, நம்மளுக்கு மகசூலும் நல்லா கிடைக்கும் இந்த ட்ரைகோடர்மா பேசிலஸ் பண்ணும்போது. இதை கட்டாயம் செய்யுங்க. அடுத்து விதை மூலியமாக இருக்கக்கூடிய நோய்கள், அந்த விதையில் பரவக்கூடிய நோய்களுக்கும் நம்ம கட்டாயமாக விதை நேர்த்தி பண்ணி விதைங்க. காய்கறி பயிர்கள்லாம் முக்கியமாக எல்லா காய்கறி பயிர்களுக்கும் விதை நேர்த்தி பண்ணி விதைங்க. ட்ரைகோடர்மானா 4 கிராம், அதே இது வந்து பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிறது இருக்குது, அது 10 கிராம் ஒரு கிலோக்கு விதைக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுனா போதும், விதை நேர்த்தின்னு வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணுனா போதும். ஆனால் மண்ணில் போடும்போது ரெண்டையும் நம்ம சேர்த்து போடலாம், மிகச்சிறந்த மருந்து இதே. இது வந்து நான் சொல்லக்கூடிய அந்த காற்று மூலியமாக வரக்கூடிய நோய்களுக்கு 2 முறை தெளிக்கணும். ஒன்று வந்து 25 to 30 நாளில் ஒரு தெளிப்பு, அதுக்கப்புறம் பூ பருவம், அது ஒரு பாதி பூ பருவம் வரும் இல்லையா, பாதி பூ பூத்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒன்று கொடுத்தீங்கன்னா காய்கள்லாம் நல்லா திரட்சியாக வரும், எந்தவித நோய் தொற்றும் இருக்காது. இது வந்து நான் சொல்லணும்னு இது பண்ணேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து நெருக்கமாக இப்போ நடவு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போடணும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து இடைவெளி வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால வந்து பயிருக்கான இடைவெளி வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க, கத்தரிக்கு இவ்வளவு, தக்காளிக்கு இவ்வளவு, வெண்டைக்கு இவ்வளவு, அதே மாதிரி நம்மளுக்கு மிளகாய்க்கு இவ்வளவு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி வந்து என்னன்னா, பயிருக்கு இடைவெளி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி எப்படி ஒரு இடத்துல வந்து 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து 10 பேர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதனால பயிருக்கான இடைவெளி விடணும்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம்.
1: இப்போ மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மலைப்பயிர்கள்லாம் இப்போ நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்காக செஞ்சிட்ருக்கீங்க?
2: நாங்கள் வந்து காஃபி, மிளகு, ஏலக்காய் இந்த மூன்று மலைப்பயிர்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். மீதி எல்லாமே வந்து பழங்களில் வரும். பழங்கள் வந்து ஆணுக்குள்ளேயே நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துடுவோம் மேடம்.
1: இப்போ மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறீங்க? ஏன்னா இப்போ மிளகாய் வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுப்போம், அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும். இப்போ ஏலக்காய் அப்படின்னும் போது நல்லா முதிர்ச்சி அடைந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு அதை காய வைக்கணும். எப்படி அதை செய்கிறீங்க நீங்கள்?
2: இல்லை, இப்போ மிளகு வந்து நாங்கள் வந்து காயாவே குடியிலேருந்து நாங்கள் எடுத்துருவோம். எடுத்த பிறகு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு காய வைப்போம். காய வச்ச பிறகு தான் அதை வந்து நாங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து மிளகு காயாக கொடுத்தீங்கன்னா கிலோ வந்து 250 ரூபா, அதே நீங்கள் காய வச்சு கொடுத்தீங்கன்னா கிலோ வந்து 800 ரூபா. அப்போது காய வைக்கிறது வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் தான். அதை காய வச்சு கொடுக்கும்போது 800 ரூபா போகுது அப்படின்னா அந்த 600 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றது தான் நாங்கள் நினச்சி அதை காய வச்சு தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோமே தவிர காய வைக்காமல் அப்படியே நாங்கள் கொடுக்க மாட்டோம்.
1: இப்போ தரம் பிரிக்கிறது அப்படின்ற ஒரு செய்கை இதில் இருக்குது. இப்போ மிளகாய் இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், எந்த வகையில் தரம் பிரித்து நீங்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க?
2: அதாவது தரம் பிரிக்கிறது அப்படின்னா எல்லா விவசாயியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விவசாயிகள் வந்து எல்லாமே சேர்த்து தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் தரம் பிரிக்கிறத பற்றியும் நான் இங்கே சொல்லிடுறேன். மிளகை பொறுத்த வரைக்கும் 8 mm, 7 mm, 6 mm, 5 mm, 10 mm இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ஏலக்காயை பொறுத்தவரையும் 6 mm, 7 mm, 10 mm, 9 mm இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு எம்எம்முக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இப்போ நீங்கள் 6 mm வாங்குறீங்க அப்படின்னா மிளகு பொறுத்த வரையும் அதுக்கு ஒரு ரேட்டு. அதே மாதிரி 10 mm, 11 mm வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அதே மாதிரி தான் ஏலக்காயும். காஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்குது. ஒன்று ரோபோஸ்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அரேபியன்னு சொல்லுவாங்க. அரேபியன் வந்து நாட்டு ரகம். அதை வந்து நாங்கள் செடியிலேருந்து பழமாக பறித்து அந்த பழத்துலேருந்து தோல் எடுத்து அதை வந்து நாங்கள் காய வச்சு கழுவி காய வச்சு அதை அப்படியே வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மிளகுலையும் ஏலக்காயிலையும் தான் தரம் பிரிக்கிறது மேக்ஸிமம் இருக்கும். தரம் பிரித்து ஏன் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எம்எம் கூட்ட கூட்ட உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோடைய விலை வந்து கூடும். எம்எம் குறைய குறைய அது வந்து குறையும். அதனால வந்து தரம் பிரித்து தான் மார்க்கெட்டுக்கே உங்களுக்கு வந்து அந்த சரக்குன்றது வரும்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழை, அதே சமயம் காஃபி, மிளகு, அப்புறம் வந்து ஏலக்காய், இது எல்லாமே விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து அகமலை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மலை கிராமம். அதிகளவு சாலை வசதிகள் வந்து இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சிரமமான இடமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து எப்படி இந்த மலைப்பயிர்களை கொண்டு வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க?
2: அதாவது அகமலை கிராமத்தில் இருந்து கழுதை குதிரை மூலம்தான் எங்களுடைய சரக்குகளை வந்து பெரிய குளத்துக்கு கொண்டு வருவோம். பெரிய குளத்தில் இருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு யூனிட் போட்டிருக்கோம் திண்டுக்கல்ல. அங்கே காய வச்சு அங்கே ப்ராசஸ் பண்ணி தான் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். ஏன்னா அந்த கிராமத்தில் எந்த விதமான ஒரு டெக்னாலஜியும் கிடையாது அப்படின்றதுனால இங்கே திண்டுக்கல் கொண்டு வந்து தான் ப்ராசஸ் பண்ணி விற்பனை பண்ண முடியுமே தவிர அங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது.
1: இப்போ நீங்கள் வந்து பெரிய குளத்துலேருந்து அதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கு தான் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கொண்டு போகும்போது எப்படி பச்சையாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்க விற்பனைக்கு போகிறதுக்கு முன்னாடி?
2: மிளகை வந்து காயாக கொண்டு வந்துடுவோம் திண்டுக்கலுக்கு. அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காட்டன் வேஷ்டி இல்லை அதில் வந்து நல்லா தரையில் விரித்து அதுக்கு மேலே அந்த மிளகு காயை கொட்டி நாங்கள் வந்து காய வைப்போம். அதாவது சரக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் ஆகும் நல்லா காயணும். இது வந்து பாரம்பரியமாக காய வைக்கிறது. ஒரு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். இல்லை நான் வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து சரக்கு வேணும் அப்படின்னா சோலார் ட்ரையர் மூலம் காய வச்சுருவோம். அப்படி சோலார் ட்ரையர் மூலம் காய வைக்கும் போது இப்போ வந்து சோலார் ட்ரையரில் போடும்போது உங்களுக்கு 5 மணி நேரத்தில் வந்து

0: அந்த சரக்கு வந்து ரெடி ஆயிரும். அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்றத விட சோலார் ட்ரைல ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு ஈஸி இதா இருக்கும் அப்படின்றதுனால நாங்க வந்து சில நேரங்கள்ல சோலார் ட்ரையர் ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி இந்த பாரம்பரிய முறையிலே நாங்க வந்து காய வச்சு கொடுத்துருவோம்.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் தொடர்கிறது.
1: இப்ப மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட பணப்பயிர்கள் தான். ஏன்னா மிளகா இருக்கட்டும், ஏலக்காயா இருக்கட்டும், இதுக்கு எப்பொழுதுமே வந்து மவுஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இதை வந்து மதிப்பு கூட்டி, அதாவது அப்படியே வித்தாலும் காசுதான், அதே சமயம் மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்றதும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்ப வந்து மிளகுலே வந்துட்டு ரெண்டு ரகம் இருக்குது, கருப்பு மிளகு ஒன்று இருக்குது, வெள்ளை மிளகு ஒன்று இருக்குது. இப்போ வெள்ளை மிளகு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மிளகு காயில் வந்துட்டு நல்லா பழுத்து ரெட் கலரில் ஆகி அதுவே கீழே விழுகும், அதை எடுத்து காய வச்சு விற்கும் போது அது வெள்ளை மிளகு. அதே வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த காயை எடுத்து காய வச்சோம் அப்படின்னா அது கருப்பு மிளகு. இது வந்து நம்ம தரம் பிரிச்சிடறோம். இது தரம் பிரித்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெள்ளை மிளகை வந்து பவுடர் பண்ணுறோம். பவுடர் பண்ணும் விற்கும் போதும் ஒரு கிலோவுடைய ரேட் வந்து 1400 ரூபா வரும். அப்போ 1400 ரூபா வரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நம்ம பவுடர் பண்ணி, இப்போ வந்து ஒரு கிலோ எனக்கு வெள்ளை மிளகு பவுடர் வேணும் அப்படின்னா 1.5 கிலோ வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதில் 1.5 கிலோ ஆட் பண்ணும் போதும் அதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 400 ரூபா வந்து லாபம் கிடைக்கும். இதுதான் மதிப்பு கூட்டுதல். அதாவது மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரெடி டு ஈட் ரெடி டு குக்கு தான். இப்போ வந்து ஒரு பொங்கலை வந்து நம்ம வந்து வீட்லேயே அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கும் அதை கிட்டாக கொடுக்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ கிட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சுடுதலில் மிக்ஸ் பண்ணி அவன் சாப்பிட்டுக்கும். இந்த வெள்ளை மிளகு நாங்கள் ஏன் பவுடர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஆஸ்மா நோயில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து சளி பிடிக்குது, எனக்கு வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளை மிளகு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவு இருக்காதுன்றதுக்கு தான் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது சித்தா ஆயுர்வேதத்தில் வந்து இந்த பவுடர் வந்து எங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும். மற்றபடி வந்து அதுதான் மதிப்பு கூட்டி பண்ணுறது. மதிப்பு கூட்டுதலில் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமும் அதிகம், அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ மிளகு அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அப்போ மிளகு பொடின்றது இன்னொரு ப்ராடக்ட், இப்போ மலை வாழைப்பழன்றது ஒரு ப்ராடக்ட், மலை வாழைப்பழ சிப்ஸ்ன்றது இன்னொரு ப்ராடக்ட். அந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டும் போது ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒன்றில் லாபம் கம்மியானா கூட இன்னொன்றில் லாபம் வந்து அதிகமாகும். அப்போ லாபம் அதிகமாகும் போது நம்மளுக்கு பிஸ்னஸ்ல வந்து தோல்வியே வராது. அதுக்கு தான் மதிப்பு கூட்டி பண்ணுங்க, அதை அப்படியே நீங்கள் கொடுக்காம நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுங்கன்றது எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் பிஸ்னஸில் எங்கள் லேண்டிலேருந்து வர அந்த வெள்ளை மிளகுலாம் நாங்கள் வந்து பவுடர் பண்ணி நாங்கள் கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மலை வாழைப்பழத்தில் வந்து சிப்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சிப்ஸ் போட்டால் அது வந்து பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி, அது வந்து ஃபஸ்ட்டு டைமாக எங்களுக்கு வந்து கை கொடுக்கல, செகண்ட் டைமும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்.
1: இப்போ மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதே சமயம் இன்னொரு புறம் பார்க்கும்போது இப்போ நிறைய மலைப்பயிர்கள் வந்து ஏற்றுமதியும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதே சமயம் வெளிநாடுகளுக்கு இல்லை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இதற்கான முயற்சிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா?
2: கண்டிப்பாக செஞ்சுருக்கோம் மேடம். இப்போ வந்து ஐ கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் எங்கள் பிஸ்னஸில். ஐ கோடுனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடு வாங்கினாதான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க, அது மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்காக வந்துட்டு ட்ரைனிங் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் எக்ஸ்போர்ட்ல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மலை வாழைப்பழத்தை நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அது வந்து சிப்ஸாவோ இல்லை அதை வந்து இப்போ வாயில் போட்டால் எனக்கு வந்து அந்த மாதிரி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும் போது அந்த மாதிரி தான் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பல நாடுகளுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி மலை வாழைப்பழத்தில் தேன் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாகவும் பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போதும் அது வந்து சிறப்பாக அமையும்ன்றது தான் எங்களுடைய.
1: இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. முதல் முறையே வந்து நம்ம அதிக அளவில் லாபம் அப்படின்றத தாண்டி என்னென்ன முயற்சிகள் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இழப்புகளை தவிர்த்து இந்த சந்தைப்படுத்துதலை சாதிக்க முடியும்.
2: அதாவது சந்தைப்படுத்துதல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். அந்த

0: கடல்ல நம்ம உள்ள போயிட்டோம், நம்ம ப்ராடக்ட் உள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த கடல்ல வந்து நம்ம நீந்தி முத்தெடுக்கிறதா இல்ல வேற எதையாவது திமிங்கலத்துல கொடுத்துட்டு போறதா அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சந்தைப்படுத்துதல் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. சிலவங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, சிலவங்க இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, சிலவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியேட்டராகவும் இருப்பாங்க. இப்ப என்னோட பிசினஸ்ல என்னன்னா, நீங்க பெங்களூருக்கு என்னோட பேர்ல ப்ராடக்ட் அனுப்பிடுங்க, என்னுடைய நம்பர் போட்டுடுங்க, உங்க அட்ரஸ் போடாதீங்க, நான் மீடியேட்டரா இருந்து உங்களுக்கு செயல்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தைப்படுத்துதல் நிறைய இருக்கு.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் பயிர் வளர்ச்சி டானிக்குகள் குறித்த தகவல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பயிர் வளர்ச்சிக்கான டானிக்குகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மீன் அமிலம். மீன் மாமிச கழிவினையும் வெள்ளத்தையும் ஒரு மூடியுள்ள பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு காற்று புகாமல் நன்கு மூடி வைக்க வேண்டும். மீன் கடைகளில் வெட்டி எரியும் மீன் துண்டுகளே இதற்கு போதுமானது. அதிக விலை கொடுத்து மீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ பனை வெல்லம் அல்லது கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நீர் சேர்க்காமல் நன்கு மூடி வைக்க வேண்டும். 20 நாட்களில் மீன் கழிவுகள் நன்கு கரைந்து தேன் போன்ற திரவமாக மாறிவிடும். இதன் மணம் இனிமையாக இருக்கும். இது ஈடு இணையற்ற ஒரு பயிர் வளர்ச்சி டானிக்கு ஆகும். 13 லிட்டர் டேங்கிற்கு 150 மில்லி கலவை சேர்த்து தெளிக்க வேண்டும். தலைச்சத்து இயற்கையான முறையில் ஒரு விவசாயியே தயாரித்து பயன்படுத்தும் வித்தை தான் மீன் அமினோ அமிலம். ஜப்பான் கொரியா நாடுகளில் இது மிக பிரபலமான தொழில்நுட்பம் ஆகும். தேங்காய்பால் மோர் கரைசல். நன்கு புளித்த மோர் 5 லிட்டர், 10 தேங்காய் உடைத்து பூ திருகி தண்ணீர் சேர்த்து ஆட்டி எடுத்து பால் 5 லிட்டர் நன்கு கலந்து ஒரு பண்பானையில் 7 நாட்கள் ஊறவிட வேண்டும். தேங்காய் பூ திருகி தண்ணீர் சேர்த்து ஆட்டி எடுத்த பால் 5 லிட்டர் நன்கு கலந்து ஒரு மண்பானையில் 7 நாட்கள் ஊறவிட வேண்டும். கலவை நன்கு நொதித்து புளித்து வரும். 1 லிட்டர் கலவைக்கு 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கவும். இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் தன்மை கொண்டது. தூளை கலந்து மாவு பூச்சி தாக்கியிருக்கின்ற செடிகள் மேல் போட வேண்டும். அப்படி போடும்போது மெழுகு பூச்சி கரைந்து பூச்சி மட்டுமே வெளிப்படும். இந்த நிலையில் வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது ஏதேனும் ஒரு பூச்சி விரட்டியை தெளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிப்பவர்களாக இருந்தால் இந்த சோப்பு தண்ணீர் குளியலுக்கு பின் மருந்து அடிப்பது நல்ல பலன் தரும். முதன் முறையாக மாவு பூச்சியை தோட்டத்தினுள் பார்த்ததும் அந்த செடியை வேரோடு பிடுங்கி தீ வைத்து அழித்து விட வேண்டும். இலையில் 2-3 நாட்களில் தோட்டம் முழுவதும் பரவிவிடும். இது இளம் தண்டுகளையும் இளம் குருத்துகளையும் அதிகம் பாதிக்கும். இந்த இடங்களை கவனமாக கண்காணித்துக் கொண்டு இருந்தால் ஆரம்பத்திலேயே இதனை கட்டுப்படுத்தி விடலாம். இஞ்சி பூண்டு கரைசல். பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி ஆகியவற்றை அரைத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து நோய் தாக்கிய பயிர்களுக்கு தெளிக்கலாம். அமிர்த கரைசல். மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை வாளியில் எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளம் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து 24 மணி நேரம் நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இப்போது அமிர்த கரைசல் தயாராகிவிடும். 15 நாட்களுக்கு 1 முறை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் வாரம் 1 முறையும் கொடுக்கலாம். 1 பங்கு கரைசலுடன் 10 பங்கு தண்ணீர் சேர்த்து கரைசலுக்கு கொடுக்கலாம். மூலிகை பூச்சி விரட்டி. ஊமத்தை வேப்பிலை துளசி எருக்கன்செடி நொச்சி தும்பை இலைகளை 6 கிலோ எடுத்து 1 லிட்டர் மாட்டு சிறுநீர் சேர்த்து 1 வாரம் ஊற வைத்து வடிகட்டி பயன்படுத்தலாம். மூலிகை பூச்சி விரட்டியை 10 லிட்டர் நீருடன் 1 லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கலாம். தேமோர் கரைசல். புளித்த மோர் 5 லிட்டர் தேங்காய்பால் 1 லிட்டர் தேங்காய் துருவல் 10 துருவியது அழுகிய பழங்கள் 10 கிலோ ஆகிய பொருட்களை எடுத்துக்கொண்டு புளித்த மோர் மற்றும் தேங்காய்பால் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் கெண்களில் இட்டு நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இவற்றுடன் 10 தேங்காய்களின் துருவல் அழுகிய பழங்கள் 10 கிலோ இவற்றை பொட்டலம் போல் கட்டி அதில் போட வேண்டும். தினமும் கரைசலை கலக்கிவிட வேண்டும். 7 நாட்களில் தேமோர் கரைசல் ரெடியாகிவிடும். 8ஆம் நாள் 1 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி தேமோர் கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளுக்கு தெளிக்கலாம். அரப்பு மோர் கரைசல். புளித்த மோர் 5 லிட்டர் இளநீர் 1 லிட்டர் அரப்பு இலைகள் 1 முதல் 2 கிலோ 500 கிராம் பழக்கழிவுகள் அல்லது பழக்கழிவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 1 லிட்டர் சாறு ஆகிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கரைசல் கலவையை மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் 1 வார காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும். இந்த 1 வார காலத்தில் நொதிக்க தொடங்கிவிடும். இந்த நொதித்த கரைசலே அரப்பு மோர் கரைசல் ஆகும். அரப்பு இலை தூள் பயன்படுத்துவதாக இருந்தால் பல கலவைகளுக்கு பதிலாக பழச்சாறு பயன்படுத்த வேண்டும். 4 பொருட்களையும் கலந்து அதனை 7 நாட்களுக்கு நொதிக்க விட வேண்டும். 1 லிட்டர்

அரப்புமோர் கரைசலுடன் 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை கரைசல். நன்றாக உலர்ந்த வேப்பங்கொட்டைகள் 5 கிலோ, தண்ணீர் 100 லிட்டர், சோப்பு 200 கிராம், மெல்லிய மஸ்லின் வகை துணி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு வேப்பங்கொட்டைகளை பவுடராகும் வரை அரைக்க வேண்டும். இரவு முழுவதும் 10 லிட்டர் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். மரத்தாலான கரண்டியை கொண்டு காலை நேரத்தில் கரைசல் நிறம் பால் போன்ற வெண்மையாகும் வரை நன்றாக கலக்கிவிட வேண்டும். 2 அடுக்கு மெல்லிய மஸ்லின் துணி கொண்டு கரைசலை வடிகட்டி அதன்

தெளிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். வேளாண் பழமொழி சிந்தனை. காய்த்த வித்திற்கு பழுதில்லை, காய்த்த வித்திற்கு பழுதில்லை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் தென்னமரத்தில் பொட்டாசியம், மக்னீசியம், நைட்ரஜன் போன்ற சத்துக்கள் குறைபாட்டால் பட்டைகள் மஞ்சளாகி தொங்கும் நிலை ஏற்படும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக

1500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:48 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறிய நிகழ்ச்சியில் இணைவது அபிராமி. மதுர தென்றல் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க நேயர்களே. சூப்பரான சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்கலாம். நல்ல பீட்டா சூப்பரா கேட்டு ரசிக்க நீங்க தயாரா? பாடல் இதோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக

நேரம் இரவு 8:10 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ்ல மதுர தென்றல் கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரான பீட்டான சாங்ஸ் கேட்டு இணைந்திருக்கிறீங்க நேர்களே. அடுத்ததான் நம்ம கேட்கிற பாடல் கில்லி திரைப்படத்திற்காக, கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் கேட்டுட்டு நேர்களை சூப்பரான அதிரடியான பாடல்களோட அடுத்ததான் மதுரை தென்றல் தரக்கூடிய பாடல் அருள் திரைப்படத்திற்காக.

நிமிடம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதிய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ்ல மதுர தென்றல் நிகழ்ச்சியில சூப்பரான பீட்டான சாங்ஸ் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிறது கோவில் திரைப்படத்திற்காக பாடல். இதோ

நேயர்களே, இன்னும் சில நிமிடங்களில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
2: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
2: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர்.

0: காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக் கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
0: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
2: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கிறோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள். எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
3: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித் ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
4: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்ட்ரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த ஹுவா ஹே இஸ்கே லியே பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
5: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும்

0: காவல்துறையிலிருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி புலிஸ் கலர் அவார்டு பிரதான் கர்ணே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. புலிஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹை. ஆஜ் சே ஹி புதுச்சேரி புலிஸ் தேஸ் கி உன் புலிஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹை, ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹை. இஸ் அவசர் பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி புலிஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹோத் பஹோத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூன்.
0: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மித்ரோ, தக்ஷின் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலிஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா யே பிரதீக் ஹை ஜோ புதுச்சேரி புலிஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே ஷான் கே சாத் லஹரா ரஹா ஹை.
0: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
1: சாத்தியோ ராஷ்டிரபதி த்வஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹை. புதுச்சேரி புலிஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 சே கம் ஹோ மகர் ஆப் இஸ் தேஸ் கி ஆத்யாத்மிக் தரோஹர் கோ சமாலே ஹுவே புதுச்சேரி கி ரக்ஷா, ஆந்திரிக் சுரக்ஷா ஔர் புதுச்சேரி கே சன்மான் கி ரக்ஷா கர்னே கா காம் கர்தே ஹை. யே சன்மான் கிதி கிசி ஆதேஷ் யா ஃபைல் கே காரண் ஆப்கோ நஹீ மிலா ஹை. ஆப்கி கடி மெஹனத் சௌர்ய சேவா ஔர் சமர்ப்பண் கே பாவ் கே காரண் ஆஜ் ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
0: குடியரசு தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம் மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ, முஜ பரோபர் யாத் ஹை ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா, தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா குரு மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. உஸ் வக்த் புதுச்சேரி புலிஸ் நே வோ கடின் தௌர் மே அக்ரிம் பங்க்தி மே டட்டே ரஹ்கர் கொரோனா சே கிரஸ்த் புதுச்சேரி கி ஜனதா, புஜுர்க் நாகரிக், பச்சே, மஹிலாயே உன்கி சேவா கர்னே மே ஆப்னே ஜோ பஹதூரி திகாயி ஹை வோ மே ஹமேசா கே லியே யாத் ரக்குங்கா.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஔர் சேவா கா பாவ் ஏக் ஐசா அத்யாய் ஹை ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்யாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்

0: மனிதன்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: அந்த மே ஃபிர் சே எக் பார் புதுச்சேரி கே டிஜிபி சாப் சே லேக்கர் கான்ஸ்டேபல் தக் பூரி புலிஸ் ஃபோர்ஸ் கோ ஹ்ருதய் சே ராஷ்டிரபதி கா நிசான் கா கௌரவ் பிராப்த் கர்னே கே லியே மே பஹுத் பஹுத் பதாய் தேனா சாஹ்தா ஹூ வந்தே மாத்ரம்.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
3: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பில் இருந்து வெளியேறினர்.
2: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரத்தென்றல் தொடர்ந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: மூணுல விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்க, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:52. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரத்தென்றல் இசைக்கு வரும் அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷவாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. இனி நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிளர்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள், திரை இசை பாடல்கள் ஒன்றாய் இந்த இரவு நேரத்தை கழிக்க கேட்டும் மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:45 நமது நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். காலை 6 நிகழ்ச்சியும் நேரமும் நாளொரு குரல், குரல் எண் 350. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம், படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 பக்தி மாலை கேட்கலாம். காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் என் கே மணிமேகலை அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 7:00 அறிவோம் ஆயிரம், 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள், பகுதி 10 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 7:35 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:00 தொடர்ந்து மதுரத்தென்றல். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல் கேட்கவிருக்கிறோம். மீண்டும் 9:00 அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் மிருதங்கம் கேட்கவிருக்கிறோம். காலை 10:00 கலைஞனின் கைவண்ணம், பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 10:30 காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல். அதனைத் தொடர்ந்து 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை, டி ஹெச் வசந்தா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 3. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம், கற்றுக் கொடுப்பவர் ஆர் கமலஜா, கற்றுக் கொள்பவர் நைட்டிக் ஸ்ரீ வத்சவா. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 எமது பகல் நேர ஒளிபரப்பு நாளை நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து மாலை நேர ஒளிபரப்பில் 5:27 குரளமுதம், 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இடம்பெறும், மாலை 6:30

மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. 7:10 மாவட்ட செய்திகள், ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மலைத்தொட்ட பெயர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. அதனைத் தொடர்ந்து 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை குறித்த நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை சென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இசை பேருரை கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி. அதனைத் தொடர்ந்து 10 பாராளுமன்ற கேள்வி நேரம் குறித்த ஒளிபரப்பு. அதனைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நாளைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நேயர்களே வணக்கம். ஜெய் ஹிந்த்.